0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீதான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இப்போ வெற்றியோடைய ஊற்று எங்க இருக்குது அப்படின்னா தோல்வியில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு திங்கட்கிழமை வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டு வேலைக்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அப்படி மாதிரிலாம் வந்து கிளம்பிட்டு இருப்போம். அதனால இந்த நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்காகவே நிறைய அப்டேட்ஸை யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை நிறைய வந்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே முன்னாடி அந்த ஒரு தவறை மீண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சியில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த வெற்றியே வந்துட்டு அந்த தோல்வியில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே போதும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C ஆக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.

0: காலையிலேயே பார்க்குறோம், ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் இப்படி இருக்கப்போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வரவிருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, காந்தி முதன் முதலாக மதுரை வந்த நாள் எது, காந்தி முதன் முதலாக மதுரை வந்த நாள் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறதலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்துல கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் 10 பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வீட்டிலலாம் அடிக்கடி சமைப்போம் இல்லையா கொத்தவரங்காய் காய். அந்த கொத்தவரங்காய் நம்ம பார்க்கும்போது சாதாரண காய் அப்படி மாதிரி நினச்சிட்டு போவோம். ஆனால் அதில் ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் இருக்குதுங்க. இந்த கொத்தவரங்காயில் நார் சத்து அதிகம் இருக்குது. இதனால் செரிமானம் நல்லா நடக்க உதவும். மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இதை உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக சர்க்கரை நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அளவு

சாப்பிட ஏற்ற ஒரு காய்கறிகளில் இதுவும் ஒன்று. ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவக்கூடிய ஒரு உணவு பழக்கத்தில் இதையும் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் மாதிரியான சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வலுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கண் ஆரோக்கியத்திற்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. குறைந்த கலோரி தான் இருக்கிறதுனால உடல் எடையை கட்டுப்படுத்த நினைக்கக்கூடியவங்களுக்கும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடணும் இல்லையா. அதனால உடல்நிலை மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக சிறப்பு உணவு பின்பற்றீங்க அப்படின்னா மருத்துவர் அப்படி இல்லைன்னா நிபுணர்கிட்ட கேட்டுட்டு அவங்களுடைய ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு தகவலோட இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 54 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், முருங்கைக்காய் 65 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 26 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 75 ரூபாய், புஷ் அவரை 85 ரூபாய், கேரட் 80 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் புவன் வாழைப்பழம் 40 ரூபாய், தேன்வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், புதினா 45 ரூபாய், கொத்தமல்லி 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 24 ரூபாயிலேருந்து 26 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, எடப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: அது எப்படிடா என்ன, எது எப்படிடா? அது இல்லடா, ஒருத்தருக்கு நீச்சலே தெரியாது, ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு, அவர் மூழ்கவே இல்லை. அது எப்படிடா? ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா.
4: ஐயோ ராமா,

0: வராக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ உங்களுக்காக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் தாங்க வந்திருக்குது. இது பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ குழந்தை பாதுகாப்பு அலகல காலி பணியிடங்களுக்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகல காலியா இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர், வழக்கு பணியாளர், பாதுகாப்பு அதிகாரி, சமூக பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி பணிக்கு ஏற்ப மாறுபடும் அப்படின்னும், இவங்களுக்கான வயது வரம்பு 42 வயசுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்க தபால் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா நேர்லேயோ நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம் உங்களுடைய அப்ளிகேஷனை. இதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னா எதுவுமே கிடையாது, நீங்க வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். எந்த முகவரிக்கு வந்து நீங்க அனுப்பணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், ரூம் நம்பர் F006, கிரவுண்ட் ஃப்ளோர், எஃப் பிளாக், நியூ கலெக்டரேட் கேம்பஸ், செங்கல்பட்டு 603111 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ளார அப்படின்னா 27/2026 இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும். அதே மாதிரி இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா செங்கல்பட்டு.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இது பற்றின கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி மறக்காம அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இன்னைக்கு ஈவினிங் குள்ளார அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்ல வந்துட்டு இதை பத்தின டீல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செங்கல்பட்டு.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு இவங்களை பத்தின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்மே இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பிடிச்ச பாட்டை வந்துட்டு மறக்காமல் ஓட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்து தான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, தேயிலை ஏலத்தில் இப்போது 53 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்திருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தென் மாநில அளவில் நடைபெற்ற 29வது வார தேயிலை ஏலத்தில் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் வர்த்தகம் வளர்ச்சியை கண்டிருக்குது அப்படின்னும், குன்னூர், டீசர்வ், கோவை, கொச்சி அப்படின்னு 4 தேயிலை ஏல மையங்களில் வாரந்தோறும் 2 நாட்கள் ஏலம் நடக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் மாநில அளவில் நடந்த 29வது ஏலத்தில் 47.02 லட்சம் கிலோ தேயிலை வரத்து இருந்த நிலையில் இப்போ 41.69 லட்சம் கிலோ விற்று 52.96 கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு இப்போ வர்த்தகம் நடந்திருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த வருஷத்தை விட இதே காலகட்டத்தில் 43.65 லட்சம் கிலோ வந்த நிலையில் 32.9 லட்சம் கிலோவுக்கு வந்துட்டு விற்பனையாகி 36.31 கோடி ரூபாய் மொத்த வருவாயாக கிடைச்சிருக்குது. இதை ஒப்பிடும்போது நடப்பாண்டு 16.65 கோடி ரூபாய் வருவாய் அதிகமாகிருக்குது அப்படின்னும், குன்னூர் ஏலமையத்தில் விற்பனையும் சராசரி விலையும் அதிகரித்து அபார வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொச்சி மற்றும் கோவை மையங்கள்லையுமே விற்பனையில் வளர்ச்சியை இட்டிருக்குது அப்படின்னும், டீசர்வ் மையம் மட்டும் விற்பனை வருவாயில் கடந்த வருஷத்தை விட சற்று சரிவை சந்திச்சிருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராமுக்கு 13,135 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 1,5,080 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 230 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,30,000 ரூபாய்

ஆகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டைக்கோடைய விலை 6.80 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையுடைய விலை கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. அதுவும் தங்கம் வெள்ளிலாம் வந்துட்டு கடந்த 2 வாரங்களாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அதே விலையில் தான் வந்துட்டு நீடிச்சிட்டே வந்துட்டு இருக்குது. ரொம்ப கம்மியாகவும் ஆகலை, ரொம்ப அதிகமாகவும் ஆகலை, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் முட்டையுடைய விலை மட்டும் கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இன்னும் தான் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ்குமாரோடைய இது எங்கள் சேலஞ்சில் பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோடு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. நம்ம சேலத்தில் இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. சும்மா வெயில் எப்படி பட்டாசா அடிச்சுட்டு இருக்குது, பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறதான் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா காலையில் ஒரு கிளைமேட்டாக இருக்குது, ஈவினிங் ஒரு கிளைமேட்டாக இருக்குது, அப்படி மாறி மாறி போயிடுது. ஆனால் நம்மளுடைய தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நேற்று முன்தினம் சில இடங்களில் மழை பெய்திருக்குது. அதே சமயம் பல இடங்களில் 4 டிகிரி செல்சியஸுக்கு வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது. அதிகபட்சமாக மதுரையில் 40.1 டிகிரி செல்சியஸ், அதாவது 104.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருக்குது. வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட மண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டிருக்குது. அதனால இன்னையிலிருந்து 24ஆம் தேதி வரைக்குமே தமிழகத்தில் சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் 5 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேலத்துக்குமே மழை பெஞ்சா நல்லா தாங்க இருக்கும், ஏன்னா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் மழை வரப்போகுதா அப்படிங்கிறத. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 74.92 அடியாகவும் நீரிருப்பு 37.08 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 42 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெறும் 42 கனஅடியாக மட்டும்தான் இப்போதைக்கு நீர் வரத்து இருந்துட்டு இருக்குது. ஆனால் நீர் திறப்பு டெய்லியும் 1000 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறதுனால இப்போ நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. நீங்களே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நந்தி சிலை அப்புறமா வந்து கோபுரம் இதெல்லாமே வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்க மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்டூரில் இருக்கக்கூடிய 75 கிணறுகளுமே வந்துட்டு தென்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நீங்கள் யாராவது மேட்டூர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததா பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. அதில் இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் படிப்புக்காக நீங்கள் வந்துட்டு நேரடி 2 ஆண்டு கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காரைக்குடி அழகப்பா அரசு இன்ஜினியரிங் கல்லூரியில் பிஇ நேரடி 2 ஆண்டு சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நேற்று ஸ்டார்ட் ஆகிருக்குது. டிப்ளமோ படித்த மாணவர்கள் பிஇ நேரடி 2 ஆண்டு சேர்வதற்கு கவுன்சிலிங்கை காரைக்குடி அழகப்பா அரசு இன்ஜினியரிங் மேல்நிலைப் பள்ளி இன்ஜினியரிங் கல்லூரியில் வந்துட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னும், இதில் 2555 இடத்துக்கு மாற்றுத்திறனாளி பிரிவில் 24, முன்னாள் இராணுவ பிரிவில் வந்துட்டு 36, விளையாட்டு பிரிவில் 105 மாணவர்கள் ஒதுக்கீட்டின்படி கலந்து கொள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஜூலை 21 நாளைக்கு நடக்கக்கூடிய புது பிரிவுக்கான முதற்கட்ட கவுன்சிலிங்கில் 4000 பேர், ஜூலை 27 நடக்கக்கூடிய 2ஆம் கட்ட கவுன்சிலிங்கில் 9636 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 51,096 இடங்களுக்கு 13,636 பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்ட துணை கவுன்சிலிங்கில் வந்துட்டு ஜூலை 25 ஆகஸ்ட் 1 வரைக்கும் நடக்கிறது. பிஎஸ்சி முடித்த மாணவர்கள் பட்டியலின அருந்ததியினர் பிரிவு மாணவர்களுக்கு கவுன்சிலிங் ஆகஸ்ட் 2 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கவுன்சிலிங் வந்துட்டு கல்லூரி முதல்வர் அவர்கள், அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள், துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டுருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. ஸோ இந்த அப்டேட் தொடர்ந்து இப்போ அடுத்ததான் நம்ம சிறுதர டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை சிலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியாப்பட்டினம் வின்சென்ட் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க. இப்போ அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, காந்தி

முதன் முதலில் மதுரை வந்த நாள் எது? காந்தியடிகள் முதன் முதலில் மதுரை வந்த நாள் எது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக பதிவு பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரவணுடைய ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடை

0: கோயிலுக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜ வாய்க்கால், நாமக்கல் ராஜ வாய்க்கால், ரெண்டு ராஜ வாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாற கொண்டாந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை, இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: அது எப்படிடா?
2: என்ன எது எப்படிடா?
1: அது இல்லடா, ஒருத்தருக்கு நீச்சலே தெரியாது, ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு, அவர் மூழ்கவே இல்லை. அது எப்படிடா? ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா.
3: ஐயோ ராமா!
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ உங்களுக்கு யாருக்காவது கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் பேங்க்கில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா? இப்போது பேங்க்கில் 750 காலி இடங்கள் அறிவிப்பிலேயே இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் காலி இடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியே இருக்குது. அப்ரண்டிஸ் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் 110, மகாராஷ்டிராவில் 85, டெல்லி 53, தமிழகத்தில் 35, மேற்கு வங்கம் 35, பீகார் 35, ஹரியானா 35, கேரளா 33 உட்பட மொத்தமாக 750 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். இவங்களுக்கான வயது வரம்பு 20 வயசுலேருந்து 28 வயசுக்கு கூடியவங்க நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான ஸ்டைஃபண்டு மாதம் 14,000 to 15,000 வரைக்கும் வந்துட்டு ஸ்டைஃபண்ட் தர போகிறாங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த ரெண்டு முறை மூலமாக தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 744 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 236 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 20/7/2026, எஸ் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா iob.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, அவங்க பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க, அதுவும் பேங்க்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. iob.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறது யார் அப்படின்னா தேவா. அவங்க வந்துட்டு சின்ன திருப்பதி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தேவா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் அவங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு

பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வரேன்டா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.

0: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சோலார் திட்ட அந்த திட்டத்திற்காக இப்போ சலுகை நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படிமாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெட் மீட்டரிங், ஓப்பன் ஆக்சஸ் போன்ற குறிப்பிட்ட சூரிய மின் உற்பத்தி திட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகையை மேலும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே நீட்டிச்சிருக்கிறதா மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் உள்நாட்டு சோலார் உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதோட ALMM அப்படிங்கிற பட்டியலில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள்கிட்டிருந்து சோலார் செல்களை கொள்முதல் செய்யும் மாற்றத்தையும் எளிதாக்கும் அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்படி அப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்படி இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது கடந்த 150 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அதிக வெப்பம் வாய்ந்ததாக இந்த வருஷத்துடைய எலினோ தாக்கம் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காஜிலா எலினோவுடைய வெப்ப தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே வரும் அப்படின்னும், இது கடந்த வருஷங்களை விட இப்போது வந்து அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு வானிலை ஆய்வாளர்கள் கண்காணிச்சிருக்காங்க. இப்போது வந்துட்டு எல்லினோ விளைவு போயிட்டுருக்குது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது இப்போ மழை காலம் தான், ஆனால் நம்ம ஊரெல்லாம் மழையே வரல. காரணம் இந்த எல்லினோ விளைவு தான். வெப்பம் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு. அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான விஷயங்கள், வேடிக்கையான பல சுவாரஸ்யமான விஷயங்களையுமே கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க, இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. இப்போது அடுத்ததாக ஹேவாக் பர்தேஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, பயிர் காப்பீடு செய்யறதுக்காக விவசாயிகளுக்கு இப்போ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் அயோத்தியப்பட்டினம், ஏற்காடு, சங்ககிரி, தாரமங்கலம் வட்டார வேளாண் உதவி இயக்குநர்கள் பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற அழைப்பு விடுத்திருக்காங்க. அதில் எதிர்பாராத மழை, வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை இடர்பாடுகளால் இழப்பு ஏற்படக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கவும், அவர்களை விவசாயத்தில் நிலை பெற செய்யவும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த திட்டத்தில் இணைஞ்சு விவசாயிகள் பயன்பெறலாம் அப்படின்னும், அதுபடி ஒரு ஏக்கர் நெல்லுக்கு வர 31ஆம் தேதிக்குள்ளார 773 ரூபாய் செலுத்தணும், ஏக்கர் சாமைக்கு 200 ரூபாய், நிலக்கடலைக்கு 447 ரூபாய் அப்படின் மாதிரி ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள்ளார செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராகி பயிருக்கு 253 ரூபாயை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளார செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னும், அதுக்கு நில அடங்கல், நில உரிமை பட்டா, ஆதார் எண், வங்கி கணக்கு எண் ஆகிய ஆவணங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கம், வணிக வங்கி, புது சேவை மையம் மூலமாக விவசாயிகள் உரிய தொகையை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அது இதுக்காக பயிர் காப்பீடு செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த தகவலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா பிரபு, அவங்க வந்துட்டு குமரிகிரி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பிரபு. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்து மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பி உடைய காம்பாவில் எம்ஐஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு அட்வைட் தாங்க வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கான இட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்னைக்கான இட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, வாடிக்கையாளர்களை அதிகம் ஈர்ப்பது சமூக ஊடகங்களா சலுகைகளா. வாடிக்கையாளர்களை அதிகம் ஈர்ப்பது சமூக ஊடகங்களா சலுகைகளா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்தியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, காந்தியடிகள் முதன் முதலில் மதுரைக்கு வந்த நாள் எப்போது? காந்தியடிகள் முதன் முதலில் மதுரைக்கு வந்த நாள் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மார்ச் 26, 1919. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியிலிருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், சித்ரா அக்கா அன்னூர்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பட்டியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்னிஷா, தனேஷ், மாரிமுத்து, காவியா, ஜோஷ்வா, தினேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். சரி சித்திய, கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா, காலையில் 7 மணிலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உறப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க மக்களே. இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் ஸ்பெஷலான டேலாம் இல்லை. இன்றைக்கி திங்கக்கிழமை, ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ஒரு நாள் லீவ் முடிச்சுட்டு திரும்ப ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் டல்லாக இருப்பீங்க. இப்படி தான் இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வேலை செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பூஸ்ட் வந்துடும். அதனால் மார்னிங்கே வந்து ரொம்ப சோகமாகாமல் டல்லாக இருக்காமல் ஜாலியாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு வேறு லெவலில் போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவலாக சூப்பராக அற்புதமான நாளாக அமையும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதனை தொடர்ந்து இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு கணக்கு சார்ந்த விளையாடு தான் கொண்டு வந்திருக்கேன். கணக்குன்னா நீங்கள் கூட்டி கழிக்கிறதுலாம் இல்லை, நான் சொல்லுவேன் ஒரு நம்பர் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் விட்டு சொல்லணும், அதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் விட்டு சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து 8 அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் 8க்கு முன்னாடி இருக்க 7 விட்டுட்டு 6னு சொல்லணும், 8க்கு பின்னாடி இருக்க 9 விட்டுட்டு 10னு சொல்லணும், 6 10னு சொல்லணும். 8னு சொன்னால் முன்னாடி இருக்க ஒரு நம்பரை விட்டுட்டு ஒரு நம்பர் சொல்லணும், பின்னாடி இருக்க ஒரு நம்பர் விட்டுட்டு ஒரு நம்பர் சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டை விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் மைடியர் மக்களே 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் தான் எடுப்பேன், ஜாலியாக பேசிட்டு எல்லாரலாம் சரிங்களா. சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்றைக்கியே திங்கக்கிழமை ஆரம்பத்திலே முதல் நேராக ஒரு நேர் வந்து நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: அற்புதம் அண்ணா, எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க திங்கக்கிழமை உங்களுக்கு?
2: நல்லா ஆரம்பிச்சிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மாணிக்கம் அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: ஆ சரிங்க, கணக்கு நீங்க சொல்ற நம்பர்ல ஒன்னு விட்டு பின்னாடி முன்னாடி சொல்லணும்.
1: ஆமாங்க அண்ணா, விளையாடுவோமா?
2: ஆ சரிங்க.
1: 15
2: 13 17
1: சூப்பர் அண்ணா. 17
2: 15 19
1: 26
2: 24 28
1: சூப்பர் அண்ணா, அருமையாளா. நீங்க ரொம்ப நன்றி மணிக்கம்ண்ணா.
2: ஆ நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துலேருந்து நம்ம மாணிக்கம்மனை கால் பண்ணி சூப்பராக அற்புதமாக வேறு லெவலில் விளையாண்டா, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சொல்லுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை எட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு கணக்குன்னு இல்லை எண்களை வச்சு ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா

0: சொன்ன நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: கோல்டன் டேஸ்ல மச்சான், ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க மக்களை. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு எண்களை வச்சு தான் விளையாட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை வச்சு அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு நம்பர் விட்டு என்கிட்ட சொல்லணும், நம்பருக்கு பின்னாடி ஒரு நம்பர் விட்டு என்கிட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் 7 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 முன்னாடி நம்பர் என்ன? 6. 6 மட்டும் சொல்லிவிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்க 5 சொல்லணும், பின்னாடி என்ன இருக்கும்? 8 இருக்கும். 8 சொல்லிவிடக்கூடாது, 9 சொல்லணும். அதாவது நான் 7 சொன்னேன்னா 5, 9 சொல்லணும். ஓகேவா? இது அன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிக்கிறேன். அது பார்க்குறேன், கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இன்றைக்கி சூப்பரான இந்த

0: நன்றி
1: பாட்டி.
0: நன்றி பாட்டி.
1: நல்லா இருக்கு. கணக்கு பால் 3. சூப்பர் பாட்டி. ஓகே, உங்களுக்கான நம்பர் சொல்லிடவா?
0: சொல்லுங்க.
1: 45.
0: 45? 47.
1: ஓகே, 57.
0: 55. 59.
1: ஓகே, 23.
0: 21. 25.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா இல்ல. நன்றி பாட்டி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க, இது வாக்கரனுடன். இப்ப நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. குமார், எப்படி இருக்கீங்க? குமார் சொல்லுங்க. குமார், குமார், இன்னைக்கு நம்ம என்ன
2: விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
1: விளையாடுவோமா?
2: திவாகர்,
1: உங்களுக்கான நம்பர் 7.
2: 5. 9.
1: சூப்பர். அடுத்து 41.
2: 47.
1: குமார் விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. குமார் நம்ம கூட விளையாண்டதுக்கு, அது வேற யாரும் இல்லை, எங்க அப்பா தான் கால் பண்ணி விளையாண்டுருக்காரு. ரொம்ப நன்றிங்கப்பா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. பாட்டி, உங்களுக்கு நன்றி. பாட்டி, மக்களே, உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன்.
3: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்ன நம்ம முடிதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க. வந்துட்டுருக்கேன், காத்திரு. காதலோடு ஒரு ரைடுக்கு

அன்னைக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். லெட்ஸ் கோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஃபோன் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: அது எப்படிடா?
4: என்ன எது எப்படிடா?
3: அது இல்லடா, ஒருத்தருக்கு நீச்சலே தெரியாது, ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு, அவர் மூழ்கவே இல்லை.
4: அது எப்படிடா?
3: ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா.
5: ஐயோ ராமா.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 100

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நடந்திருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு கணக்கு வச்சு தான் ஒரு விளையாட்டு, கணக்கு இல்லை எண்களை வச்சு ஒரு விளையாட்டு, கணிதம் வச்சு ஒரு விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் முன்னாடி விட்டு ஒரு நம்பர் சொல்லணும், பின்னாடி ஒரு நம்பர் விட்டு சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் அய்யமுதூர்லிருந்து கலைச்செல்வி அன்பு திவாகர் அவர்களே.
1: கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்கோ? அருமையா, சூப்பரா இருக்கேன். நீங்க அங்குள்
2: அனைவரும்
1: எப்படி
2: இருக்காங்க?
1: நீங்க
2: எப்படி
1: இருக்கீங்க?
2: சரிங்க
1: கலைசெல்வி அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமா? விளையாட்டு,
1: ஆமா, விளையாண்டுருவோமா? சூப்பர். கலைசெல்வி அக்கா, கலகிட்டீங்க, போங்க. ரொம்ப நன்றி அக்கா. அதாவது மக்களை சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கறேன் கூட கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:35 தாண்டி வேகமாக போயிட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்றைக்கே முடிச்சிருங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான கணக்கு விளையாட்டு. இந்த கணக்கு விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் முன்னாடி விட்டு ஒரு நம்பர் என்கிட்ட சொல்லணும், பின்னாடி ஒரு நம்பர் விட்டு என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் விளையாடுனா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக செமையான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க வாகை சொல்லுவாங்க நிகழ்ச்சியில். இது வாக்குறேன் கூட நினைச்சிருக்கீங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க மக்களே. இதுவாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சமையான சூப்பரான அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். மேக்ஸை வச்சு ஒரு விளையாட்டு, சமையான ஒரு விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் சொல்லணும், அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னொரு டைம் ரூல் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் விட்டு முன்னாடி ஒரு நம்பர் சொல்லணும், பின்னாடி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் சொல்லணும். உதாரணத்துக்கு 8 அப்படின்னு சொல்றேன்னா 7 விட்டுட்டு 6 சொல்லணும், பின்னாடி இருக்க 9 விட்டுட்டு 10 சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் மக்களே. இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787707078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா அது வாக்கிற கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ வணக்கம்.
2: நேத்துதான்
1: பட் மழை வந்து பெய்யல.
2: உங்களுக்கான
1: நம்பர் 8.
2: ஓகே.
1: சூப்பர். நான் அடுத்து 5. 29.
2: 29.
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. சாந்த்குமாரோட பாட்டு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. மக்களை இது வாக்கிற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், கணக்கை வச்சு ஒரு விளையாட்டு. இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் திவா. சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பில் இணைவார் எழிலரசி. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாரும்
2: நலமா இருக்கீங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும் எழிலக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் திவாகர். இன்றைய காலை பொழுது நன்றாக துவங்கட்டும், இன்றைய பொழுது முழுக மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நேற்று டாப் 10 மியூசிக் கேட்டால் நல்லா வாழ்த்துக்கள், நல்லா இருந்துச்சு.
1: நன்றி, நன்றி அக்கா, நன்றி, ரொம்ப நன்றி அக்கா. சரி, எழில அக்கா, இன்னைக்கு தான் சொல்லுங்கக்கா.
2: இன்னைக்கு வந்துட்டு ஒரு எண்களை வச்சுட்டு, அதாவது ரிவைன் ஃபார்வர்ட் ரிவைன்ல வந்துட்டு ஒரு எண்ணை வச்சுட்டு ஃபார்வர்ட் ரிவைன்ல விளையாடணும்.
1: சரிக்கா, விளையாண்டுருவோமா?
2: ஆ, விளையாடலாம் திவா.
1: ஓகே, உங்களுக்கான நம்பர் 4.
2: நாலா? 2. 6.
1: சூப்பர். அடுத்து 6.
2: 6ஆ? 4. 8.
1: அடுத்து 8. மக்களை தொடர்ந்து வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அருமையான ஆகாஷோட பாட்டு தான் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இது வாக்கரனுடன். நிகழ்ச்சியோட முதல் ஒரு மணி நேரம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு மணி நேரத்தில் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இது வாக்கரன் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கு சார்ந்த ஒரு விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு நம்பர் சொல்வேன், அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு நம்பர் விட்டு என்ட்டோன்னு சொல்லணும், அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு நம்பர் விட்டு சொல்லணும். உதாரணத்துக்கு 8 அப்படின்னு சொல்கிறேன்னா முன்னாடி இருக்க 7 சொல்லாமல் 6 சொல்லணும், பின்னாடி இருக்க 9 சொல்லாமல் 10 சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். மரக்கோட்டையிலேருந்து சந்தியா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சந்தியா. சந்தியா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாண்டுட்டு
1: இருக்கோம் தெரியுமா? ஆ தெரியும். நான்
2: விளையாடலாம்.
1: சூப்பர். அடுத்து 26. பாட்டு கேட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சூப்பரான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம். We'll be right back.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பிக் கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம். பெரிய

0: உடை சின்ன உடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய ஐந்து ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன், வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாரை கொண்டாந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன
6: விளையாட்டுன்னு
2: தெரியுமா? கணக்கு கணக்கு விளையாட்டு. இந்த கணக்கு விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன் மக்களே, அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு நம்பர் விட்டு சொல்லணும், அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு நம்பர் விட்டு என்கிட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட நான் 8 அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 8 அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்பர் 7 சொல்லக்கூடாது, 7 விட்டுட்டு 6 சொல்லணும். அதுக்கு பின்னாடி நம்பர் 9 சொல்லாம 9 விட்டு 10 சொல்லணும். இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம், கணக்கு விளையாட்டா. இந்த விளையாட்டுல இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
6: ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம். வணக்கம் பாபா, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கோம்ண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நல்லா இருக்கேன்.
2: கஸ்தூரினா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
7: இன்னைக்கு கணக்கு விளையாட்டு.
2: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
7: விளையாடுவோம்.
2: உங்களுக்கான நம்பர் 5.
7: 27
2: சரி, சூப்பர் அண்ணா, அருமையாளா அண்ணா, ரொம்ப நன்றி கஸ்தூரி அண்ணா.
7: நன்றிங்க
2: அண்ணா. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மகளே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம

0: மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதிபாவுடன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், கணக்கு விளையாட்டு. இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னா கால் பண்ணுங்க
1: 9787701078
0: அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதிபாவோட ஜாலியா அந்த விளையாட்டை விளையாடலாம். உங்களுக்காக செமையான சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில.

0: அதற்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: அது எப்படிடா?
2: என்ன எது எப்படிடா?
1: அது இல்லடா, ஒருத்தருக்கு நீச்சலே தெரியாது, ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு, அவர் மூழ்கவே இல்லை. அது எப்படிடா? ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா.
3: ஐயோ ராமா!

0: வரக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுனே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வெளிநீர் கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும்
4: திவாகர். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு
3: கேட்டீங்கன்னா கணக்கு விளையாட்டு.
4: இந்த கணக்கு விளையாட்டுல எப்படி விளையாடுறதுன்னு தெரியுமா? உங்ககிட்ட நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு நம்பர் விட்டு என்கிட்ட சொல்லணும், பின்னாடி ஒரு நம்பர் விட்டு என்கிட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட 5 அப்படின்னு சொல்றேன்னா முன்னாடி இருக்க 4 விட்டுட்டு 3 சொல்லணும், பின்னாடி இருக்க 6 விட்டுட்டு 7 சொல்லணும். 5 சொன்னா 3 7 சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டு நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம்.
3: வணக்கம்.
5: வணக்கம்.
3: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் வணக்கம் ராமண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
5: தெரியுமா சொல்லுங்க?
4: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான நம்பர்
5: 7 9.
4: ம், சூப்பர் அண்ணா. அடுத்து 27
5: 29 89
4: வரும். சூப்பர் சூப்பர் ராமன், அருமையா நன்றி
5: நன்றி.
4: ஆர்டிஎம்ல இருந்து ராமண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி ராமண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க பிரதீபா மற்றும்
4: திவாகர். இன்றைக்கி வந்து நம்ம கணக்கு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கணக்கு விளையாட்டில் நீங்களும் விளையாட வச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள்,
3: 9 7 8 7 7 0 107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
4: கால் பண்ணி ஜாலியாக நம்ம கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்க பிரதீபா மற்றும்
7: திவாகர். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், கணக்கு விளையாட்டு. உங்ககிட்ட நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் சொல்லணும், அதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் நீங்க என்கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் அண்ணா, சொல்லுங்க.
8: நல்லா
7: இருக்கு, நல்லா இருக்கு அண்ணா.
6: நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கறேன்.
7: சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
8: தெரியுமா? ஆ, கணக்கு விளையாட்டு
7: விளையாடுவோமா?
8: ஆ, சொல்றேன்.
6: 5
8: 5
7: ஆமாங்கண்ணா.
8: 5னா 3 7.
7: சூப்பர்ண்ணா. அடுத்து 9
8: 9 11 7
7: 11
8: ஏலே.
7: சூப்பர் அண்ணா.
6: 3.
7: ஹலோ.
8: 1.
7: ஆ,
8: 5.
7: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா நீங்க. நன்றிங்க அண்ணா.
8: ஆ, நம்ம மத்த குரூப் எல்லாம் நல்லா இருக்குங்க, பயனுள்ளதா.
7: நன்றி நன்றிங்க அண்ணா, நன்றிங்க அண்ணா. சூப்பரா கால் பண்ணி சமையா விளையாண்டிங்க அண்ணா, அருமையா விளையாண்டிங்க, ரொம்ப நன்றி அண்ணா. அயோத்தியாபட்டத்திலேருந்து பால்திபன் நான் கால் பண்ணி ரொம்பவே அருமையாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி நான் அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிந்திருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு கணக்கு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கணக்கு விளையாட்டை இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக கடைசி நேரம் அணிஞ்சிருக்காரு ஒரு நேரம், அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் திவாகர், பிரதீபா, காலை வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்,
2: எப்படி
1: இருக்கீங்கண்ணா? எப்பயும் போல ஜாலி தான். நீங்க?
2: ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கும்.
1: ஓகே ஓகே, வாழ்த்துக்கள்
0: அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
1: விளையாண்டதுக்கு
0: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லலாம், அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
2: பிரதீபா.
0: நன்றி மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. வீட்லயே மக்கிய உர தேநீர் தயாரிக்கிறதுக்கான சிறந்த மற்றும் எளிதான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தாவரங்கள் விரும்பக்கூடிய ஒரு எளிய உரமாவும் இது வந்து இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. உங்க பூக்கள், காய்கறிகள், மூலிகைகள், புதர்கள் மற்றும் மரங்களுக்கு கூட ஒரு சக்தி வாய்ந்த ஊக்கத்தை அளிக்கிறதுக்கு எளிதான முற்றிலுமா இயற்கையான வழிய நீங்க தேடுறீங்க அப்படின்னா வீட்லயே தயாரிக்க கூடிய உரம் கலந்த தேநீரை மிஞ்ச முடியாதுன்னு சொல்லலாம். இதை விட சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெறும் ரெண்டு எளிய பொருட்கள், ஒரு வாளி, அதோட ஒவ்வொரு நாளும் சில நிமிட உழைப்ப வச்சு நம்ம இத வந்து ஈஸியா தயாரிச்சிடலாம். கம்போஸ்ட் டீ நீண்ட காலமா எங்களுக்கு பிடித்தமான வீட்டு உரங்கள்ல ஒன்னா இருந்து வருது. ஏன்னா அது விலை மலிவானது, மிகவும் பயனுள்ளது, அதோட தயாரிக்கிறதுக்கு வியக்கத்தக்க வகையில எளிமையானது. உண்மையாலுமே உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு கம்போஸ்ட் குவியலும் சுத்தமான நீர் வசதியும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பைசா கூட செலவழிக்காம உங்களுக்கு தேவையான அளவு கம்போஸ்டை நீங்களே தயாரிக்கலாம். சரி, இதோட சிறப்பு என்ன அப்படின்னா அது தாவரங்களுக்கு ஒண்ணுக்கும் மேற்பட்ட வழிகள்ல ஊட்டம் அளிக்குது. தாவரங்களோட அடிப்பகுதியில சுத்திலும் நம்ம ஊத்துறப்ப அதுல இருக்கக்கூடிய ஊட்ட சத்துக்கள் மண்ணுல ஊடுருவி வேர்களால உறிஞ்சப்படுது. அதே நேரத்துல இலைகள்ல இந்த தேநீர் பூசப்படுறப்ப தாவரங்களால அதோட இலைகள் வழியாகவும் ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்க முடியுது. அந்த கலவையானது தாவரங்களுக்கு விரைவான மற்றும் சமச்சீரான இயற்கை ஊட்டச்சத்தை பெற உதவுது. நீங்க தக்காளி, மிளகாய், ஓராண்டு பூக்கள், தொங்கும் கூடைகள் அல்லது நிலத்தோட்ட தாவரங்களை வளர்த்தாலுமே உரம் கலந்த தேநீர் வளரும் பருவம் ஃபுல்லாவே அதை ஆரோக்கியமாகவும் அதிக விளைச்சலோடையும் வச்சிருக்க உதவுது. கரிம பொருட்கள் மெதுவா சிதைவடைறப்ப அது செழுமையான அடர் நிறமான மண் போன்ற ஒரு பொருளா மாறுது. இத தோட்டக்காரர்கள் பெரும்பாலும் கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயாரான அந்த மக்கிய உரத்துக்குள்ளார ஊட்டச்சத்துக்களோட ஒரு அற்புதமான கலவை இருக்கு. நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றோட கால்சியம், மெக்னீசியம், சல்பேட் மற்றும் பருவ ஃபுல்லாவே தாவரங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பல முக்கிய தனிமங்களும் அதுல இருக்கு. ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச அந்த கலவையால தாங்க செடி நடக்கூடிய குழிகள், தோட்ட பாத்திகள், தொட்டிகள் மற்றும் பூ பாத்திகள்ல மக்கிய உரத்தை சேர்க்கிறப்ப அது ரொம்பவே மதிப்பு மிக்கதா ஆகுது. ஆனா மக்கிய உரத்தை நீர்ல ஊற வைக்கிறப்ப ஒரு அற்புதமான விஷயம் நிகழுது. உரம் அப்படியே இருக்கிறப்ப அந்த ஊட்டச்சத்துக்கள் மெதுவா நீருக்குள்ளார போகுது. இதன் விளைவா தாவரங்கள் உடனடியா பயன்படுத்தக்கூடிய சமச்சீரான மற்றும் எளிதில உறிஞ்சக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு திரவ உரம் உருவாகுது. என்னங்க இந்த உரத்தை தயாரிக்க நம்மளும் ட்ரை பண்ணி பாப்போமா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்துல கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகம்

0: விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் விசாலாட்சி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, கவாத்து செய்தவுடன் செடியை சுற்றி 2 அடி தள்ளி செடி ஒன்றிற்கு 5 கிலோ தொழு உரத்துடன் 6:12:12 கிராம் என்ற விகிதத்தில் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் கொடுக்கக்கூடிய உரங்களை இட வேண்டும். இதனுடன் இலை வழியாக நுண்ணூட்ட கலவையாக மாங்கனீஸ் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட் மற்றும் இரும்பு சல்பேட் ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ள கலவையை 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் பூவின் நிறத்தை அதிகப்படுத்தலாம். மேலும் பூவின் வாசனையையும் அதிகப்படுத்தலாம். உயிர் உரமான அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஆகியவற்றை முறையே 1 ஹெக்டருக்கு 1 கிலோ என்ற அளவில் நடும் பருவத்தில் 100 கிலோ தொழு உரத்துடன் கலந்து குழிகளில் இட வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு, பூச்சி பயிர் பாதுகாப்பு, செதில் பூச்சிகள். இப்பூச்சிகள் செடிகளில் சாற்றை உறிஞ்சுவதால் செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கிய கிளைகளை அகற்றி எரிந்துவிட வேண்டும். செதில் பூச்சி கூட்டமாக காணப்படும் தண்டு பகுதியை மண்ணெண்ணெயில் முக்கிய பஞ்சினால் துடைத்துவிட வேண்டும். அஸ்வினி மற்றும் இலைப்பேன், அஸ்வினிகள் இளந்தளிர்கள் மற்றும் பூ மொட்டுகளில் இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சுவதால் செடி மற்றும் பூ மொட்டுகள் வாடிவிடும். இலைப்பேன்கள் இலைகள் மற்றும் மொக்குகளில் சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் சுருங்கி சாம்பல் கலந்த வெண்மையான தேமல் ஏற்பட்டு நாளடைவில் காய்ந்து உதிர்ந்துவிடும். இது போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளை, செதில் பூச்சிகள், அஸ்வினி மற்றும் இலைப்பேன்களை கட்டுப்படுத்த டைமிதோயேட் 20 மில்லி 10 லிட்டருக்கு அல்லது இமிடாக்ளோரோபிரிட் 60 மில்லி 10 லிட்டருக்கு என்ற விகிதத்தில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப அஸ்வினி பூச்சிகளால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்கு

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: அது எப்படிடா?
2: என்ன எது எப்படிடா?
1: அது இல்லடா, ஒருத்தருக்கு நீச்சலே தெரியாது, ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு, அவர் மூழ்கவே இல்லை.
2: அது எப்படிடா?
1: ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா.
3: ஐயோ ராமா.

0: போக்கா நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடம் பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் குரால் நத்தம் கிராமத்துல இருந்து சதீஷ்குமார் அண்ணா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வந்து நாங்க விவசாயம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதே போல கோழி குஞ்சு வளர்ப்பு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் இல்லை, அதனால விவசாயத்துல மேக்சிமம் ஆள் பண்ற கூடனால கோழி குஞ்சு வந்து நேரடியா நான் கேவிக்கையில இருந்து அவங்க தராங்க. அது கொஞ்சம் நல்லா இருப்பு வைக்கிறது கம்மியா இருக்கு எனக்கு, அது தரமானதா இருக்கு. அவங்க ஊசி போட்டு அவங்க குடுக்கிற ஜீவனம் அப்படிலாம் பார்த்தோம்னா ஒரு மாத கோழி குஞ்சு 110 அந்த ரேட்டு தராங்க எனக்கு. நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த லோக்கல்ல வந்து அறுவு சைடுல தான் வந்து இங்க நிறைய கோழி விற்பாங்க. அந்த மாதிரி நான் வாங்கி போட்டு பண்ணும்போது எனக்கு வந்து வாங்கிட்டு வந்த ஒரு வாரத்திலேயே வாங்கிட்டு வந்ததில்ல, இப்போ 100 கோழி குஞ்சு வாங்கிட்டோம்னா அதுல 50 இறந்து போயிடும். அது நமக்கு சரியா தெரியல, இது எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரியல. அது கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சரியா புரியாம ஒரு பயத்திலே இருந்தேன். ஆனா திருப்பி நான் கேவிக்கையில் வந்து அங்கே உதவி நாடி அவங்ககிட்ட கைட்லைன் ஃபாலோ பண்ணி அவங்ககிட்டயே நான் சிக்கன் எடுத்துக்கிறது எடுத்ததுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல அவங்க வந்து அசில் தராங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துலயே இருக்கு. அது முட்டை பேப்பர்ஸ்க்காக இப்போ நாட்டுக்கோழி முட்டை அப்படின்றது எனக்கு ரீட்டைல் வந்து 15 போயிட்டு இருக்கு. டைரக்டா நான் கொடுக்கறதுனால எனக்கு நல்ல லாபகரமா இருக்கு. அது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு எப்படி 200 முட்டைக்கு மேலே நல்ல குவாலிட்டியாக கொடுக்குது எனக்கு. அது நான் அது கொடுக்குற தீவனம்லாம் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் தரேன், மெயின் மக்காச்சோளம். ரெண்டாவது கம்பு, இப்போ மக்காச்சோளம் பகுதி இருக்குன்னா அரை பகுதி வந்து கம்பு போட்டுப்பேன். கம்பு அப்புறம் அந்த மீன் முள் அப்படி சொல்லுவாங்க, அது மீன் நட்சத்திரம் வந்து

0: அதை காய வச்சு பவுடர் பண்ணி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி இயற்கை அங்கே லோக்கல் அவைலபிள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அதை மட்டும் நான் எடுத்து தேவைப்பட்ட அளவுக்கு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி கொடுப்பேங்க. அதனால இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கு, நோய் மேலாண்மை. இதே பார்த்தீங்கன்னா நான் கிலோக்கு போய் நான் நேரடியாக வைக்கிறதுனால வெளியே போயிட்டு ஹோல்சேல வெட்டினா அது 340 கிலோ 340 தான் கேட்பாங்க. இப்போ நேரடியாக நான் கஷ்டப்படுத்தி வைக்கிறதுனால கிலோ 600 வரைக்கும் வைக்கிறேன். அதனால எனக்கு நல்ல லாபகரமாக இருக்குது. ஒரு 6 மாதத்துலேயே 1.5 கிலோ ரேஞ்சுக்கு கோழி வந்துருங்க கொடுக்குற தேவனத்தை பொறுத்து. அது வந்து இருப்பு விகிதம் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்காக தான் சுற்றி அது மாதிரி வலை ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கேன், இந்த தோப்பு ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கேன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப இயற்கை முறையில நோய் மேலாண்மை எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துட்டே இருக்கு. என்ன பாடல்ன்றத கேட்டுலாமா?
2: இந்த பாடலை பாட வர்றாங்க நிர்த்தனமங்கலத்தை சேர்ந்த என் தனலட்சுமி அவங்க. இப்போ நாம அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமாலா தெத்தமாவோ அன்ன பொண்ணு

0: இதுவரை கேட்டது கிராமிய பாடல். இந்த பாடலை நமக்காக பாடினவங்க நிறுத்தனமங்கலத்தை சேர்ந்த என் தனலட்சுமி அவங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. நீங்க கேட்க போற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் விரிவாக்கம் மற்றும் கிராம சமூகவியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் ஜானகிராணி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மகளிருக்கு பண்ணை கருவிகள் குறித்த விழிப்புணர்வு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதையும், அதே போல இப்ப ஒரு சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமயே இருக்கு அப்படின்னு மேடம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: சோ அந்த மாதிரி வந்து அதுக்கான வந்து தொழில்நுட்பங்களோ அதுக்கான வந்து ஒரு விழிப்புணர்வோ அவங்களுக்கு வந்து இன்னும் இல்லை அப்படின்னு தான் நாங்க ஆராய்ச்சியில பார்த்தோம். சோ கண்டிப்பா வந்து அதற்கான விழிப்புணர்வும் அதற்கான வந்து பயிற்சிகளும் இவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பா வந்து அவங்க நல்லா செய்வாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்க பார்த்தோம். சோ இதுக்கான என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது மகளிருக்கு வந்து பண்ணை கருவிகள், இப்ப நம்ம நிறைய பார்த்தோம், நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் அப்படிலாம் பார்த்தோம். அவங்களுக்கு வந்து பண்ணை கருவிகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த பண்ணை கருவிகள் எப்படி பயன்படுத்துறது, விவசாயம் ஆகட்டும் இல்ல காய்கறி பயிர்கள் ஆகட்டும் இல்ல எந்த பயிர்கள் ஆகட்டும், மொத்தத்துக்கு ஒரு வேளாண்மையில வந்து எப்படிலாம் பண்ணை கருவிகள் அறுவடைக்கு இல்ல களை எடுக்கிறதுக்கு இல்ல வந்து எந்த நாற்று நடுவதற்கு இதுக்கெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம்னா நிச்சயம் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஈடா வந்து அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அந்த பணிச்சுமை பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கு. சோ இந்த மாதிரியான கருவிகள் வந்து அவங்களுடைய வேலை இதை வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சோ ஆண்களுக்கு ஈடா வந்து அவங்க பெண்களும் வந்து இந்த மாதிரியான பண்ணை கருவிகள்லாம் உபயோகப்படுத்துறாங்க. சோ அந்த வேலையை அந்த குறைக்கிறதுக்காக இந்த வந்து மெஷினரிஸ் சொல்லுவாங்க, அதாவது வேளாண் கருவிகள் இந்த மாதிரி நாத்து நடுறதுக்கு இல்ல வந்து களை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கருவிகள் பயன்படுத்தும் போது அவங்களுடைய வேலைப்பாடு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு குறைவான வந்து ஊதியம் நம்ம பார்த்தோம், இப்ப வந்து 300 ரூபாய் பெண்களுக்கு கிடைக்குது, 600 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குது. சோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து முக்கியத்துவம் எடுத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசம விகிதத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஊதியம் வந்து கிடைக்கும் போது இன்னும் வந்து பெண்கள் வந்து அதிக அளவுல அவங்க வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதே போல இப்ப நம்ம பாத்துட்டே வந்தோம்னா பருவநிலை மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல மாதிரி மழையெல்லாம் இல்ல, இப்ப வந்து வெயில் காலத்துல தான் அதிகமா மழை பெய்யுது, குளிர்காலத்துல அதாவது அந்த மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யறது இல்ல. சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பெண்களுக்கு வந்து அந்த விவசாயத்துல என்னென்ன வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும், எப்படி வந்து அந்த காலநிலை மாற்றங்களை வந்து கையாளணும், அதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இல்ல வந்து எப்படி வந்து ஒரு பயிர் பண்ணும் போது என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து காலநிலை மாற்றத்துக்கு நம்ம பண்ணணும் இல்ல எப்படி வந்து அதை கையாளணும்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து, ஏன்னா முக்கியமா ஒரு 10 மணி நேரம் வந்து அவங்கதான் நிலத்துல இருக்காங்க. சோ அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து அந்த புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆகட்டும், ரகங்கள் ஆகட்டும் இல்ல வந்து வேளாண்மை முறைகள் ஆகட்டும், பூச்சி நோய் மேலாண்மை இவைகளை குறித்த ஒரு பயிற்சியோ செயல் விளக்கங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம செய்து காண்பிக்கும் போது எப்படி வந்து இந்த காலநிலை மாற்றத்தை வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பா.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப பருவநிலை மாற்றம் அப்படின்றது ஏற்படதான் செய்யுது. மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யறதுல, வெயில் வந்து குறைவா இருக்கிற சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா வெயில் வந்து அதிகமா அடிக்கிறது. இந்த மாதிரி என்ன மாதிரி மாற்றம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
3: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டம் பண்ணி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை யோசிச்சு இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்து

0: அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி பானையில் இட்டு அவிச்சது இந்த இட்டவி இட்டலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இளம் சுடான சுவையான இட்டிலி எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்டிலி கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்டிலி எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்டிலி கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்டிலி பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்டிலி நல்ல சரி விகித உணவு இட்டிலி இட்டிலி இளம் சுட்டான சுவையான இட்டிலி தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம் இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம் இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி நீராவியில வேக வைக்கும் இட்லி முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி.
1: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
2: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
1: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
2: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
1: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
2: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
3: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: மாடுகள் இழுக்கும் மரச்செக்கு, மக்களின் ஆரோக்கியம் காக்கும் பட்டதாரி இளைஞர், அவரை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப துரித உணவுகள் ஆக்கிரமிச்சிருக்க கூடிய இந்த காலத்துல உணவு முறை மாற்றத்தினால மனிதர்களோட ஆரோக்கியம் செதஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உணவு முறை மாற்றத்தினால மருத்துவமனைக்கு போறவங்க அதிகமாயிட்டே வராங்க. இந்த நிலையில மக்களோட ஆரோக்கியத்தை காக்க கூடிய வகையில கோவை மருதமலை பக்கத்துல எம்ஏ ஆங்கில இலக்கிய பட்டதாரி ஒருத்தர் நாட்டு மாடுகள் உதவியோட செக்கு எண்ணெய் உற்பத்தி செஞ்சு வராரு. இயற்கை வாழ்வை மீட்டெடுக்க அங்கங்க பாத்தீங்கன்னா சிலர் உழைச்சு வராங்க. கோவை மருதமலை வழித்தடத்துல இருக்கக்கூடிய கல்வீரம் பாளையத்துல நாமக்கல் பரமத்தி வேலூரை சேர்ந்த எம்ஏ ஆங்கில பட்டதாரியான கௌதமன், அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 47, 4 காங்கேயம் நாட்டு மாடுகளை வச்சு மரசக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யறாரு. இவர் வந்து இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு வராரு. ரெண்டு பணியாளர்களோட எனர்ஜி காலையில அதிகாலையில் வச்சுக்குவோம், 5 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் 8 மணி நேரம் இந்த பணியில ஈடுபடுறாரு. இங்க தினமும் 70 லிட்டர் செக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுது. பாரம்பரிய முறைன்னு சொல்லும் போது இன்று மரச்செக்கு எண்ணெய் உற்பத்தி அப்படின்றது பரவலாகி வருது. ஆனாலுமே பழங்காலத்தை போல மாடுகளை கொண்டு மரச்செக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யறது அப்படின்றது ரொம்ப அரிதாவே நடைபெறுது. இயந்திரங்கள் உதவியோடு மரச்செக்குகளை எண்ணெய் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற நிலையில மாடு கட்டி எண்ணெய் பிழியறது ஏன் அப்படின்றத பத்தி கௌதமன் தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு. எங்களுடைய விவசாய குடும்பம் 1957 இருந்து எங்களோட குடும்பத்தினரால பயன்படுத்தப்பட்ட வந்த பழமையான செக்கு கல்லு கடந்த 30 ஆண்டுகளா எந்தவித பயன்பாடும் இல்லாம தோட்டத்துல கிடந்துச்சு. அந்த பழமையான செக்கு கல்ல கொண்டு வந்து கடந்த 6 ஆண்டுகளா நான் இந்த தொழிலை செஞ்சு வரேன்னு சொல்றாங்க. செக்கு இழுக்கிறதுக்காக 4 காங்கேயம் ரக மாடுகள் இருக்குது. மருதமலை கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பலரும் என்னோட வாடிக்கையாளர்களா இருக்காங்க. ரசாயன கலப்பற்ற இந்த எண்ணெய குடும்பங்களின் பயன்பாட்டுக்காக சில்லறை விற்பனையா மட்டும்தான் நான் வழங்குறேன்னு சொல்றாரு. மொத்த வியாபாரிகளுக்கு நான் தர்றதில்ல. மாடு கட்டி மரச்செக்குல ஆட்டுறப்ப எண்ணெய் சூடாகறதுல, இதனால அதுல இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் அழியறதுல. இந்த எண்ணெயின் மனமும் ருசியும் தனித்துவமானது. இன்னைக்கு மரச்செக்கு அப்படின்ற பெயர்ல இரும்பு

செக்குகள் பரவலா செயல்பட்டு வருது. இந்த சூழல்ல மாடு கட்டி செக்குல எண்ணெய் எடுக்கக்கூடிய இந்த பாரம்பரிய முறைய மீட்டெடுத்து உழைச்சு வரன்னு சொல்றாங்க. இங்க செக்கு கடல் எண்ணெய் லிட்டர் ₹360, கருப்பட்டி நல்லெண்ணெய் ₹480, சுத்தமான தேங்காய் எண்ணெய் ₹420, விளக்கெண்ணெய் ₹400 விற்பனை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமன் சொல்றாரு. இங்க எண்ணெய் வாங்கி தொடர்ச்சியா பயன்படுத்தி வரக்கூடிய சில வாடிக்கையாளர்கள் மோட்டாரை பயன்படுத்தி பிழியக்கூடிய செக்கு எண்ணெயை விட மாடு கட்டிய இந்த செக்குல பிழிஞ்ச எண்ணெய் ரொம்பவே மனமாவும் ருசியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். எப்பவுமே பழைய பாரம்பரியத்துக்கு இன்னமும் மவுசு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து லியோ சர்மா. இவர் வந்து ஓமலூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க. அது மூலியமா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதை ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த பேஜ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எதனால ஸ்டார்ட் பண்ணாங்க, அது மூலியமா யாருக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
2: என்னோட நேம் பார்த்தீங்கன்னா லியோ சர்மா. நான் இங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்க ஓமலூரில் இருக்கேன். படித்தது டிப்ளமோ. இப்போ ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஜாப் போயிட்டுருந்தேன், இப்போ செல்ஃப் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஓகே சார், நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. டிப்ளமோவை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன?
2: இல்லை, சிஎஸ்சி டிப்ளமோ ஏன் படித்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த கம்ப்யூட்டர், இந்த மொபைல்ஸ், இந்த டெக்னாலஜி, இந்த மாதிரி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகம் சின்ன வயசுலேருந்து. சரி, அந்த சிஎஸ்சி படித்தா தான் அந்த இதில் போக முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த இதை சூஸ் பண்ணி படித்தேன். இப்போ அதை படித்து தான் அது மூலிமா தான் ரிலேட்டடாக ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். எடிட்டிங் ஒர்க் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன்.
1: சூப்பர் சார். அதாவது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு டிப்ளமோ படிக்கணும், அதுவும் அதில் இந்த கோர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப சூஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்து வந்து இந்த எடிட்டிங், வீடியோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு சார்?
2: இல்ல, வீடியோ எடிட்டிங் வேலை எப்படின்னா, நான் இந்த கொஞ்சம் சினிமா, இந்த கார்ட்டூன்ஸ்லாம் அதிகமாக பார்ப்பேன். அதில் வந்து அதில் இருக்கிறத பார்த்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு, நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும், நமக்கு இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அந்த மாதிரி எடிட்டிங், அந்த அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால தான் அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இதாக பண்ணிட்டுருக்கேன்.
1: சூப்பர் சார். நானுமே சின்ன வயசில் நிறைய கார்ட்டூன்லாம் பார்ப்பேன். எனக்கும் சம்டைம்ஸ் தோணும், பட் நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்து அந்த விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் சுய தொழில் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, அது பண்ணுறதுக்கு எப்போலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்?
2: சுய தொழில் ஏன் பண்ணணும்னா, அந்த எனக்கு மெயின் ரீசன் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும். நம்ம நினச்ச டைம் ஒர்க் பண்ணலாம், நம்ம நினச்ச யாருக்கும். இப்போ நீங்கள் ஜாப் போனால் டெய்லி ரொட்டீனாக இருக்கும், மார்னிங் போனால் ஈவினிங் இந்த டைம் வரணும், லீவ் கிடைக்காது, அவங்க சொல்கிறது தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம செல்ஃபாக ஒர்க் பண்ணோம்னா நம்ம நினச்சதும் பண்ணிக்கலாம். என்னோடய எடிட்டிங் ஒர்க்கு மெயின் வந்து நான் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் இதாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுக்கு நான் செல்ஃப் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணால் தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி தான் இதுக்கு ட்ரை பண்ணி இதுக்கு செல்ஃப் எம்ப்ளாயி இப்போ பண்ணிகிட்ருக்கேன்.
1: சூப்பர் சார். அதாவது நம்ம சுயமாக இருக்கணும், சுயமாக நம்மளோட வேலையை செய்யணும், அப்போ தான் வந்து சோஷியல் மீடியாலையும் நீங்கள் அதிகமாக வந்து இன்வால்வாக பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் சுய தொழிலாக ஆரம்பித்தேன் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான லியோ சர்மா அவர்கள், அவங்களோட ஓமலூர் பசங்க பேஜ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அத வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலேருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனால தான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனால தான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை

0: பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே லியோ சர்மா தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஓமலூர் பசங்க பேஜை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், நீங்க எந்த மாதிரியான எடிட்டிங்லாம் பண்ணுவீங்க?
3: எடிட்டிங்னா நான் ஒர்க் பண்ணுறது டிசைனிங் ஒர்க்கு, ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி அதில் தான் ஒர்க் பண்ணுறது. அதுதான் சினிமாவுக்காக நிறைய சான்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதில் எதுவும் கிடைக்கல. அதனால் சோசியல் மீடியா, இந்த டிக்டாக் வந்ததுலேருந்து அந்த வீடியோஸ் போடுறது, அப்போ அது பேன் பண்ணோடனே இப்போ இன்ஸ்டாவில் போய் வீடியோ போட்டுட்டு அந்த இதில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ரீல்ஸ் அதிகமாக போடுவோம், அந்த மாதிரி எடிட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம், வீடியோஸ் எடிட்டிங்கு அந்த மாதிரி.
1: சூப்பர் சார். அடுத்தது உங்களோட ஓமலூர் பசங்க பேஜில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா?
3: இப்போ நாங்கள் வந்து என்னோடய ஓம் டவுனிலேருந்து நான் கொஞ்சம் என்னோடய ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காக ஓமலூர் பசங்கன்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அது நல்ல ஒரு ரீச் இருக்குது, எங்கள் பசங்க சப்போர்ட் அதிகம், எல்லாம் நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் இதை நம்ம க்ரோத் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதாக ஆசை. அதுக்காக இதுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் மெயினாக அந்த எடிட்டிங் ஒர்க்குள்ளே வந்தது, அதுக்காக தான்.
1: ஓகே சார், அதாவது நம்ம வாழ்ற இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாருக்குமே அதை காட்டணும் அழகா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க. அது மூலமா நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது ஒரு எடிட்டருக்கு தேவையான தனித்துவமான குணங்கள்லாம் என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: நல்ல ஒரு எடிட்டருக்கு முதல்ல ஸ்கில்லு தான் மெயின். அந்த யோசிக்கிற திறனும் ஸ்கில்லும் இருந்தாலே நம்ம கிரியேட்டிவிட்டி தானே, நம்ம கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருந்தாலே போதும். பேசிக்காக தெரிஞ்சாலே எடிட்டிங்கே உங்களுக்கு ஒரு விஷயமா, அதில் டே பை டே அதுவே நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல நாலேஜ் ஸ்கில் இருந்தால் போதும் எடிட்டிங் பண்ண. பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கணும், அதே மாதிரி நல்லா யோசிக்கணும். மைண்ட் இருந்தாலே உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் நிறையா வரும். உங்கள் ஐடியா தான் எடிட்டிங்கு. எடிட்டிங்கிறது ஒரு பிம்பம் மாதிரி, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மைண்டில் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி ஐடியா நிறையா இருந்தால் போதும், அதை மட்டும் இருந்தாலே.
1: கண்டிப்பாக சார், ஒரு நல்ல எடிட்டருக்கு என்னென்ன மாதிரி திறமைகள்லாம் தேவை அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது சோஷியல் மீடியாவில் அதிக ரீச் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: கண்டென்ட் என்ன மாதிரின்னா, மக்கள் அதிகமாக எதை லைக் பண்ணுறாங்க, இப்போது மக்கள் அதிகமாக லைக் பண்ணுறதுக்குன்னா என்டர்டைன்மெண்ட் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம அந்த டைமில் இது வைரலாக இருக்கும், எது போட்டால் மக்களை போய் ரீச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்து பண்ணால் கண்டிப்பாக ரீச் ஆகும். எனக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகிற விஷயம் என்டர்டைன்மெண்ட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க.
1: சூப்பர் சார். அதாவது மக்கள் வந்து எதை அதிகமா விரும்புறாங்களோ அதை நம்ம கண்டென்ட்டா கொடுத்தாலே போதும், அதிக வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான லியோ சர்மா அவர்கள் அவங்களோட பயணத்துல என்னென்ன முக்கியமான விஷயங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயத்த பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: போறக்கா நானும் வரேங்கா, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வா ஷீலா, போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: அவங்களோட பயணத்துல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே சார், இப்போ உங்களோட ஓமலூர் பசங்க பேஜுக்கு தேவையான வீடியோஸை நீங்க எடுக்க போகும்போது முக்கியமா நீங்க நோட் பண்ற விஷயம் என்னவா இருக்கும்?
4: எந்த ஒரு விஷயத்தில் எடிட் பண்ணுற போது கவனம் அதிகமாக இருக்குன்னா, மெயின் வந்து அந்த நம்ம கொடுக்குற வீடியோ இன்னும் 10 செகண்ட் நம்மளை சேர்த்து பார்க்க வைக்கணும். அந்த வீடியோ வந்து பார்த்த 10 செகண்ட்லேயே நம்மளை இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதான் மைண்ட்குள்ளே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதை ஆட் பண்ணணும், ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கணும், அந்த பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கணும், நம்ம அது எப்படி கொடுத்தா மக்கள் நம்ம அதை ஏற்றுப்பாங்க, அதை இக்னோர் பண்ணாமல் அந்த வீடியோ பார்ப்பாங்கன்றதான் மைண்டில் ஓடும். ஒரு ஒரு வீடியோ எடிட் பண்ணும் போதுமே எங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுறத இதை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, இல்லை இக்னோர் பண்ணிடுவாங்களா தள்ளி விட்டுருவாங்களா, அந்த மாதிரிலாம் அதுதான் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அதுக்காக எப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி தான் அதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்கும். அந்த டைம் எடிட்டிங் பண்ணுற ஒரு ஒரு டைமுமே ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வரைக்குமே போடலாம், ஆனால் மேக்ஸிமம் 30 செகண்ட் மேலே யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம அப்படி 30 செகண்ட் மேலே பார்க்காதவங்களை கூட 3 மினிட்ஸ்

0: உட்கார வச்சு பார்க்குற மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ நம்ம அதை எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம், அதை எப்படி கொடுக்குறோம், அதை பொறுத்து மக்கள் பார்ப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து மைண்ட் அந்த எடிட்டிங் பண்ணும்போதே அதுதான் ஓடும், நல்லா இருக்கணும், வீடியோ குவாலிட்டி உடையக்கூடாது, இது நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம்.
1: சூப்பர் சார். அதாவது ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடலாம், எடிட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ தான் அப்படின்ட்டு, பட் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்கன்னு பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க. அதாவது அந்த 3 நிமிஷம் இல்லை 30 நிமிஷமோ அவங்க வந்து வெயிட் பண்ணி நம்ம ரீல்ஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து இந்த சோஷியல் மீடியா ஜேர்னியில் நீங்கள் சந்திக்கிற சவால்கள்லாம் என்னென்ன?
0: சவால்கள் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு வேவில் போயிட்டுருப்போம், சேம் அதே வேவில் இன்னொருத்தர் நம்ம காம்படிஷனாக வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம டிஃபெண்ட் பண்ணி அவங்கள விட நம்ம இப்போ நம்ம பேஜ்லேயே இன்னொரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது காம்படிஷனாக வரும். அப்போ வந்து அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும், அவங்கள அவங்க பண்ணுறதுக்குள்ளே நம்ம பண்ணணும், அந்த மாதிரி சவால்கள் எங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட் யோசிச்சுருப்போம், அதே கண்டென்ட் நம்ம யோசிச்சுட்ருக்க அடுத்த நாள் வீடியோவாக வரும்போது நமக்கு அது ஒரு இதாக இருக்கும். அது மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு எங்களுக்குமே. நாங்கள் இதை பண்ணலான்ட்ருப்போம், அது ஒரு வீடியோவாக ஆல்ரெடி யாரோ எடுத்துருவாங்க, இல்லை நாங்கள் பண்ணதை பார்த்துட்டு சில பேர் எடுத்து பண்ணுறாங்க, அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, இதுவும் உங்கள் சேனலாக, இதுவும் உங்கள் ஐடியா, உங்களது உங்களது மாதிரி தான் அவங்களும் வருது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து அது வேறு இது வேறுன்னு சொல்லி அதுவே எங்களுக்கு ஒரு அந்த மாதிரி கேட்கும் போது மக்கள் இப்படி ஃபீல் பண்ணுறாங்களா, இப்படி நினைக்கிறாங்களா, அப்போ வந்து நம்ம இது இதுலேருந்து இன்னும் இது பண்ணணும் அப்படின்னு டே பை டே அது எங்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்குது. எப்போவுமே நம்ம முன்னாடி அட்வான்ஸாக இருக்கணும், அடுத்து இங்கே போடுறதுக்குள்ள நம்ம போடணும், நம்ம ஐடியா வேறும் திருடக்கூடாது, அது மாதிரி இப்போ காப்பி பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு சவாலாக தான் இருக்கும்.
1: அதாவது முக்கியமாக வந்து போட்டிகள் தான் அதிகம் சோஷியல் மீடியாவில் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான லியோ சர்மா அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரி சவால்கள்லாம் இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னார். இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க, அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இன்னிப்பேரன் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே லியோ சர்மா அவர்கள் தான் இருக்காங்க. அவங்களோட ஓமலூர் பசங்க பேஜ்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இன்னும் அவங்க நிறைய விஷயங்கள் என்னென்னலாம் சொல்ல விரும்புறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். நீங்க வந்து சொல்லிருந்தீங்க நிறைய சவால்கள் இந்த சோசியல் மீடியா ஃபீல்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நீங்க அந்த சவால்கள் எல்லாம் தாண்டி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க சார்?
2: இல்ல, அது அட்வான்ஸா நம்ம அதை பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஒரு மைண்ட் ஒரு தாட் வருது, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னா, அதை நம்ம இனிஷியலாவே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் அதுக்கு அதே மாதிரி யாரும் வரும்போது நம்மளோட போஸ்ட் ஃபர்ஸ்டா இருக்கும். அப்படிங்கும் போது நம்ம போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட வீடியோ எல்லாம் வந்துச்சுன்னா, நமக்கு அது ஒரு எப்படி ரீச் ஆகுதோ ரீச் ஆகலோட ஒரு சர்டிபிகேஷனா இருக்கும். நம்மளது வந்து அவங்கள பார்த்து காப்பி பண்ணல அப்படின்ற ஒரு இது இருக்கும்.
1: என்ன சவால்கள் வந்தாலுமே சரி, அதை தாண்டி தொடர்ந்து பயணிப்போம், அதுக்கு முன்னாடியே நீங்க தயாரா இருப்பீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. அடுத்தது வந்து இப்ப ஏஐ வந்து அதிகமான பயன்பாட்டில் இருக்கிறதுனால அது வந்து உங்களோட வீடியோஸ்க்கோ உங்களோட எடிட்டிங்கோ எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குது நீங்க நினைக்கிறீங்க?
2: ஏஐ வந்ததுல மெயின் வந்து எங்களுடைய ஒர்க்குக்கே ரொம்ப ப்ராப்ளம். என்னுடைய எடிட்டிங், என்னோட தொழில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க்கு. இந்த எடிட்டிங் வந்து ஏஐ ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. நான் ஒர்க் பண்ணுற என்னோட கிளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு கொடுக்குற பேமெண்ட்டை விட நான் ஏஐ கிட்ட கொடுத்துட்டா இன்னும் ஈஸியாகவும் ஸ்பீடாகவும் பண்ணி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி, அது என்னோட இந்த மீடியாவுக்காக, இந்த சோசியல் மீடியாவில் அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ, பர்சனல் லைஃப்பில் என்னோடய ஒர்க்குக்காகவே அது அஃபெக்ட் ஆகுது. ஏஐ வந்து நல்லதும் இருக்குது, ஆனால் அதனால் நிறையா பேருடைய லைஃப்பும் அதில் அஃபெக்ட் ஆகுது. அட்வான்ஸாக போகுது இல்லை இந்த ஃபீல்டு, ஆனால் அதில் மேனுவலாக ஒர்க் பண்ணுற யாருக்கும் இங்கே வேல்யூ எல்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நிறைய கிளைண்ட்ஸ் இருந்தாங்க, ஒர்க் நிறைய வந்துட்டு இருந்தது. டிசைனிங்லாம் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு ஒர்க் அங்கே இருந்தது. இப்போ வந்து ஏஐயில் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதுவும் நிறைய இந்த பேனர் ஷாப்பு, இந்த போஸ்டர் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க, பேனர் பிரிண்ட் பண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. இப்போல்லாம் ஏஐயில் போட்டு டிசைன் பண்ணிக்கிறாங்க, பிரிண்ட் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இதில் இருக்கிற இவங்களுக்குமே அது ப்ராப்ளமாக தான் இருக்குது ஏஐயால்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் 100% உண்மை சார். ஏன்னா இப்போ ஏஐ அதிகமாக பயன்படுத்துறனால மேனுவலாக வேலை செய்கிற எல்லாருக்குமே அவங்களோட வேலையை வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்ட்டு நானுமே நினைக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ இந்த சோசியல் மீடியா ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
2: இப்போ ஒரு நீங்கள் இந்த ஜேர்னிக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது இருக்கோ அது இல்லையோ இது இல்லையோ அப்படின்றத தாண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். ஒன் பை ஒன்னாக இது இதுன்னு உங்களுக்கு லெவல் 2 லெவல் 3 அதுவே உங்களுக்கு அப்டேட் பண்ணும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி பண்ணால் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி பண்ணால் ரீச் ஆகும், எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம், எது மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அதை கன்சிஸ்டன்ஸியாக நம்ம பண்ணோம்னாலே ரீச் ஆகிடலாம்.
1: சூப்பர் சார். நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த விஷயத்தை தொடங்கினாவே போதும், அதுவே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துரும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான லியோ சர்மா அவர்கள் அவங்களோட இந்த ஓமலூர் பசங்க பேஜ் மூலமா என்னென்ன மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க. வருங்கால இளைஞர்கள் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது என்ன விஷயம் தேவைப்படும் அப்படின்றதையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுடுவாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே லியோ சர்மா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம்
4: சார். அடுத்தது உங்களோட ஓமலூர் பசங்க பேஜ் மூலமா எப்படி உங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாம் வந்துச்சு, அதுல மறக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா?
5: இதுதான் எங்க ஏரியா, இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய கண்டென்ட்டா அதை நாங்கள் காட்டலாம், கண்டென்ட்டா போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போறோம்னா, ஒரு அரசியல் சார்ந்ததாவோ இல்லை வேற ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு சார்ந்ததாவோ இல்லாமல் நியூட்ரலாக இருக்கணும், பொதுமக்களுக்கு பொதுமக்களோட சேனலாக இருக்கணும் அப்படின்றதாக தான் எங்களுடைய இது. சில ப்ரொமோஷன்ஸும் எங்களுக்கு வரும், இந்த மாதிரி வீடியோ பண்ணி கொடுங்க அப்படி அப்படின்ட்டு நாங்கள் வந்து யோசித்தோம். ஃபஸ்ட்டு இது பண்ணலாமா வேணாமான்ட்டு, இந்த நம்மளுடைய தாட்டு வேறு, நம்ம சேனல் ஆரம்பித்த ரீசன் வேறு, சரி ப்ரொமோஷன் கேட்குறாங்களே அப்படின்ட்டு. ஒரு சில டைம் நாங்கள் என்ன வச்சுன்னா, சரி நம்ம வீடியோ அந்த அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனால அவங்க கடைக்கோ இல்லை அவங்க இதுக்கோ ஒரு 4 கஸ்டமர் வருவாங்க, அவங்களோட லைஃப்பில் கொஞ்சம் எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம அதை பண்ணலாம், நம்ம வந்து ப்ரொமோஷன் வாங்குறாங்க, எங்களுக்கு நெகட்டிவிட்டியெல்லாம் பேசியிருக்காங்க, நீங்கள் சேனல் ஆரம்பித்தது இப்போ இதுக்காக தான் ஆரம்பிச்சிங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு பதில் சொல்ல இல்லை அப்படிலாம் இல்லை இப்படிலாம் சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். எங்களுடைய தாட் என்னென்னா, எங்கள்கிட்ட நிறையா சின்ன சின்ன கடைகள் வந்து கேட்பாங்க, இந்தமாதிரி பண்ணி கொடுங்க, நிறைய சேல்ஸ் நல்லா இல்லை, நீங்கள் எதை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களால் ஒரு 2-3 சேல்ஸ் கிடைக்கும் அப்படிலாம் கேட்டாங்க. அந்த சில வார்த்தைகளாக தான் சரி நாங்கள் இதை பண்ணலாம், நம்மளால் ஒருத்தருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு இது இருக்கும் அப்படின்னா அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பேரில் நாங்கள் பண்ணி கொடுப்போம். பேமெண்ட்லாம் நாங்கள் அதிகமாகலாம் வாங்கவும் மாட்டோம், அவங்க கொடுக்கறத நாங்கள் எப்படி அது ஏன் அந்த பேமெண்ட் நாங்கள் வாங்குறதுனாலும் எங்கள் சேனலுக்கு எதாவது அப்கிரேட் பண்ணலாம், ஒரு ஆடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், அது மாதிரி சில சில விஷயங்களுக்கு பண்ணலாம்னு வச்சோம். அதுக்கப்புறமா என்ன நினச்சோன்னா, இதில் வர காசு வச்சு நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது ரீசெண்டாக 10K ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு வந்தது. 10K ஃபாலோவர்ஸ் வந்ததுக்காக நாங்கள் எல்லாருக்கும் அந்த எங்கள் ஏரியா அந்த ஓமலூர் சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே பிரியாணி போட்டோம் பஸ் ஸ்டாண்டில். அதுக்கு நாங்கள் ஒரு 15,000 பக்கமாக செலவு பண்ணோம். ஆனால் நாங்கள் அதில் அந்தளவுக்குலாம் எடுக்கல, நாங்கள் என்னுடைய ஓன் காசை வச்சு தான் நாங்கள் செலவு பண்ணோம். ஏன் இதுக்காக பண்ணோன்னா, சரி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு நேரம் ஒரு 1000 சாப்பாடு போட்டால் அவங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், அந்த நேரம் அவங்களுக்கு பசிங்க இடங்கள, அந்த மாதிரி நாங்கள் வந்து மக்களுக்காக இது கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர காசு வச்சு அவங்களுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து கண்டென்ட்டு தேடியெல்லாம் போகிறதில்லை, எங்களுக்கே எங்கள் ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நாங்கள் எப்படி எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும், எங்கள் ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, குறைகள் நல்ல நிறைகள் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்றத மெயின் கண்டென்ட்டாக யோசித்து எடுத்துகிட்ருக்கோம் இப்போ.
3: சூப்பர் சார். அதாவது உங்ககிட்ட எதிர்பார்த்து வரவங்க எல்லாருக்குமே நீங்கள் ரொம்பவே குறைந்த விலையிலேயே ப்ரமோஷன் பண்ணி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட 10K ஃபாலோவர்ஸ்க்காக எல்லாருக்குமே நீங்கள் ஒரு விருந்தே போட்டிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே சார், இப்போது உங்களோட அனுபவத்திலிருந்து ரேடியோ கேட்டுட்ருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
5: நம்ம இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கூட, நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அப்போ என்னுடைய ஒர்க்கும் சரி இந்த மீடியாவும் சரி நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நிறையவே ஃபேஸ் பண்ணோம், ஏன்னா எடிட்டருங்கெல்லாம் நிறைய தேவையில்லாமல் போயிட்டாங்க, மேனுவல் எடிட்டர்ஸ். இப்போ இதுக்கு மேலே இந்த ஜாப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஐயோட நீங்கள் கொஞ்சம் டெக்னாலஜி அதிகமாக இருக்கணும். ஆனால் எப்போவுமே மேம் ஏஐ விட மேனுவலோட எடிட்டிங்கு மேனுவலோடைய அந்த ஒரு ஸ்கில்லு வந்து ஏஐயால் கொண்டு வர முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. அதனால் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். என்னோடய அட்வைஸாக சொல்லணுன்னா, நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி தான் உங்களை தூக்கி நிறுத்தும். ஏன்னா என்ன தான் ஏஐ வந்தாலும் நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறோம், ஏஐ விட பெஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் பண்ணுவாங்க. அதேமாதிரி சோசியல் மீடியாவில் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும், உங்களுடைய வீடியோ ரீச் ஆகணும்னா பெஸ்ட்டு கண்டென்ட்டாக கொடுங்க, நல்ல குவாலிட்டியாக கொடுங்க, கன்சிஸ்டன்ஸியாக கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது தான் உங்களை ஒரு இடத்துல போய் ரீச் பண்ண வைக்கும்.
3: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி.
5: தேங்க்யூ மேடம்.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான லியோ சர்மா அவங்களோட ஓமலூர் பசங்க பேஜில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அது யாருக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல் மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது பத்மாவதி
2: மற்றும் பிரதீபா.
1: எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோங்க. இன்னைக்கு வேலையெல்லாம் அப்படியே மட மடன்னு பட படன்னு வாரத்துல முதல் நாள் அப்படின்றதுனால அப்படி ஒரு சூப்பரா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு பிரதீபா?
2: வாடிக்கையாளர்களை அதிகம் ஈர்ப்பது சமூக வலைத்தளங்களா இல்ல சலுகைகளா?
1: இன்னொரு முறை சொல்லிடுறாங்க. இப்ப இன்னைக்கான தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாடிக்கையாளர்களை அதிகமா ஈர்ப்பது சமூக வலைத்தளங்களா இல்லைன்னா சலுகைகளா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயியாக வந்து இருக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட

0: தொழில வந்துட்டு அவங்களே ப்ரமோட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சோசியல் மீடியாவில் வந்துட்டு வீடியோ போடுறது, சின்ன சின்ன பைட்ஸ் மாதிரி போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் என்ன மாதிரி இருக்கு, இது நன்மையா இல்லை எப்படி போகுது அப்படின்ற அனுபவங்களை கண்டிப்பாக வந்து நீங்களுமே சொல்லாங்க. எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா
1: 9787707
0: கண்டிப்பாக வந்து நாங்கள் எதிர்பார்ப்போம் நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஆனாலும் முக்கியமாக இருந்தாலுமே இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது வெவ்வேறையாக தாங்க இருக்குது. இப்போ ஒரு கடையிலையோ இல்லைன்னா ஒரு நிறுவனத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னா, அதிக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து சோசியல் மீடியான்னு சொல்லலாம். நம்மளே கூட பார்த்துருப்போம். இப்போ ஜென்ரலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேர் மூணு பேர்த்துக்கிட்டையாவது வந்து ஸ்மார்ட் போன் இருக்குது. அதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகளும் இருக்குது. அதை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் தப்பான விதத்தில் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் சரிங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ புதிய வாடிக்கையாளர்கள் யாராவது வந்து நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சோசியல் மீடியா நிறையாவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ரெகுலராக ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த கடைக்கு தான் போவேன், இதை தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம், இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரே கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, புதுசாக ஒரு கடை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏன் அந்த கடைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களும் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க இல்லையா பிரதீபா?
1: கண்டிப்பாக மேம்,
0: கண்டிப்பாக. நம்ம நேயர்களும் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். தொடர்ந்து நம்ம சோனா எஃப்எம் நிகழ்ச்சியை வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. அடுத்ததாக உங்களுக்காக ஹே பேபி அப்படின்ற லெனிக்ஸோட பாட்டு வந்துட்டே இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி மற்றும்
1: பிரதீபா.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி மற்றும்
1: பிரதீபா.
0: அடுத்ததா இன்னைக்கான தலைப்புல வந்து பேசுறதுக்கு ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டுடலாம். அக்கா வணக்கம். அக்கா
2: ஹலோ. வணக்கம். என்ன பண்றீங்க? மத்தியானம்
0: மத்தியானம் லைவ்ல உங்க கூட பேசிட்டு இருக்கோம் அக்கா. உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் கரூர்ல இருந்து லட்சுமி பேசுறேங்க.
0: சொல்லுங்க அக்கா. அக்கா
2: ப்ரோக்ராம் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. அந்த இன்னொருத்தீங்க பேசுறதும் ரெண்டு பேரும் பார்த்தா அடிச்சுக்கிற மாதிரி பேசுறீங்க, அப்புறம் பார்த்தா சந்தோஷமா கட்டி குடிச்சுக்கிற மாதிரி பேசுறீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு.
0: நன்றி நன்றி அக்கா. அக்கா இன்னைக்கான தலைப்பு தெரியும்லங்கா? வாடிக்கையாளர்களை வந்து அதிகமா ஈர்க்கிறது சமூக வலைத்தளங்களா இல்லனா சலுகைங்களாக்கா?
2: மெயின் என்ன அப்படின்னா கரண்டான சிச்சுவேஷன் சொல்றேன். ஒரு இது எப்படின்னா 100 நாள் வேலையில இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க ஒரு எல்லாத்திட்டையும் ரீச் பண்ணிடுவாங்க. சமூக வலைதளங்கள்ல இல்ல, மக்களே ரீச் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த நோட்டீஸ் குடுக்கறாங்களே பழைய மெத்தட் இன்னமும் வந்து ஃபாலோ ஆயிட்டுதான் இருக்கு. இப்ப நோட்டீஸ் குடுக்கறது, அப்புறம் வந்து விளம்பர பதகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து ஈர்க்கிறாங்க. ரெண்டாவது அந்த கடையில போனோடனே அந்த விற்பனையாளர் சொல்ற இல்லையோ, அதுலயும் பாதி பேர் வந்து இதாயிடுறாங்க. சமூக வலைதளங்கள் வந்து இன்னைக்கு வந்தது, இருந்தாலும் இன்னும் பாரம்பரியமா போயிட்டு இருக்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான்.
0: கண்டிப்பா
2: சமூக வலைதளம் இருந்தாலும் மக்கள் வந்து தொட்டு பார்த்து வாங்குற மாதிரி சமூக வலைதளங்கள்ல இருக்காது. கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கும் அப்படிங்கறத விட அதை தொட்டு பார்த்து அதை உணர்ந்து வாங்குற மாதிரி இருக்காது. அப்படிங்கிறப்போ இப்போ ஒருத்தர் இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சேலை வாங்கினா அதை தொட்டு பார்த்து அதோட உணர்வை வந்து இன்னும் ரெண்டு பேர் அதை பார்த்தாங்கன்னா இந்த கடையில வாங்கினோம் அப்படின்னா அவங்க இன்னொருத்தட்டு சொல்லுவாங்க, அவங்க இன்னொருத்தட்டு சொல்றாங்க, அப்படியே ஓகே ஆயிருது. சமூக வலைதளங்கள் இருக்காங்க. அதோட மோகம் வந்து ஒரு பொருள் ரெண்டு பொருள் வாங்குவாங்க, ஆனால் வந்து தொட்டு பார்த்து உணர்ந்து வாங்குற மாதிரி வந்து இருக்காது.
0: நன்றி நன்றி அக்கா, ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. என்னதான் நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல பார்த்தாலும் அது நேர்ல போய் பார்த்து வாங்குற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி அக்கா நன்றி அக்கா.
2: அப்புறம் இன்னொன்னு சலுகைன்னு சொல்லி ஏத்தி போட்டு குறைக்க போடுறாங்க. அதுவும் வந்து மக்கள் எதார்த்தமா ஐயோ இவ்ளோ இவ்ளோ ரேட்டு போறாங்க. நானே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஏமாந்துருக்கோம்பா. எல்லாரும் அது அந்த இதை வந்து கடந்துதான் வந்திருக்கோம். இவ்வளவு ரேட்டு போட்டு ஐயோ நம்மளுக்கு குறைச்சு குடுக்கறாங்க, பரவாயில்லப்பா இன்னும் ரெண்டு எடுத்தா போதுப்பா, இப்பதான் கிடைக்கும், இனிமேல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி போட்டு வந்துருவோம். அப்புறம் நாளடைவில் வந்து அந்த பொருள் பாக்குறப்ப சலிப்புன்னு வரப்பதான் நம்மளுக்கு தெரியும், அட போப்பா இது ஏன்பா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறோம்.
0: சரிங்கக்கா சரிங்கக்கா, நன்றிக்கா நன்றிக்கா, ரொம்ப அருமையா பேசுறீங்க.
2: ரொம்ப நன்றிங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: அக்கா வந்துட்டு அவங்களோட அனுபவங்களை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க பிரதீபா.
1: கண்டிப்பா மேம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
3: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய அணுகி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
6: பத்மாவதி. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாடிக்கையாளர்களை அதிகமா ஈர்க்கிறது சமூக வலைத்தளங்களா இல்லைன்னா சலுகைகளா அப்படின்ற தலைப்பு தாங்க. அடுத்த

0: ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத கேட்டறலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்டம் குறுநிகழ்ச்சியில் இருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
2: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நீங்களா நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கோம்ண்ணா.
0: சொல்லுங்க ஐயா, உங்க தரப்புல இருக்கக்கூடிய கருத்தை சொல்லுங்க ஐயா.
1: அதாவது என்னுடைய கருத்து என்னங்க அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான் இந்த சலுகைகள் எங்கெங்கே எப்படி எப்படி கிடைக்கல அப்படிங்கிறத உறுதியோட வந்துட்டு முடியுதுங்க.
0: சரிங்கய்யா.
1: மக்கள் வந்து முதல்ல சலுகைகளைத்தான் விரும்புறாங்க, ஆனா தெரிஞ்சக்கூடிய வசதி இந்த சமூக வலைத்தளங்கள்ல தான் இருக்குது. அதனால இதுக்குதான் ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஆஃபர்ல போட்டு வாங்கிருக்கீங்களா? வாங்கின அனுபவம் இருக்குங்களா?
1: என்னுடைய மகள் ரெண்டு பேர் அவங்க எல்லாம் போட்டு வாங்கினாங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுங்க. இந்த படம் கிட்ட நான் வச்சிருக்கேங்க.
0: சரி சரிங்கய்யா.
1: எங்கெங்கயோ என்னென்னமோ இந்த துணிகள்லாம் வாங்கி எழுதி போட்டு வாங்கியிருக்காங்க.
0: சரிங்கய்யா.
1: ஆனா அவங்க நினைச்சபடி அந்த வாங்கின பொருள் அவங்க நினைச்சபடி இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கம்மா.
0: இப்ப ஐயா சொன்னதா இருந்தாலும் சரி பிரதீபா, அதே மாதிரி அந்த அக்கா சொன்னதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரிதான் சொல்றாங்க.
2: கண்டிப்பா
0: நம்ம என்னதான் வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல வந்து புக் பண்ணி வாங்கினாலும், ஒரு விளம்பரத்தை பார்த்து வாங்கினாலும், நம்ம நேர்ல போய் வாங்குற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொடர்ந்து வந்து நம்ம நேயர்களோட கருத்து வந்து வரவேற்கப்படுதுங்க. நீங்களும் வந்து இந்த தலைப்புல பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம் நம்பரான
2: 9787710078 இந்த நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க.
0: கண்டிப்பா நம்ம நேயர்கள் கால் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து ரெடி ஆயிக்கோங்க பிரதீபா. அடுத்ததான் வந்துட்டு உங்களை நான் கேட்க போறேன். நீங்க வந்து எந்த கடையில, அதாவது ஒரு விளம்பரத்தை பார்த்து நான் இதை போய் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லுங்க. கடைசி ஆக நானுமே ஒரு சில விஷயங்களை வந்து சொல்றேன். நம்ம எங்க போய் வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி பார்த்து அது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து நானுமே சொல்றேன். என்னதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் இலவசம் அப்படின்னா அப்படியே நம்மளோட கண்ணோட்டங்க போதான் செய்து. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சு.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21ஆம் தேதி PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ, அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வா ஷீலா, போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
0: வாடிக்கையாளர்களை அதிகமா ஈர்க்கிறது சமூக வலைத்தளங்களா இல்லனா சலுகைகளா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புல பேசுறதுக்காக அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத கேட்டலாம்.
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் பத்து.
0: நல்லா இருக்கீங்களா பாட்டி?
4: நல்லா இருக்கோம் சாமி, நல்லா இருக்கோம்.
0: பாட்டி உங்க பேர் சொல்லிருங்க. பாட்டி வாடிக்கையாளர்களை வந்து அதிகமா ஈர்க்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க? சமூக வலைத்தளமா இல்லனா சலுகைகளா?
4: சரி சொல்றேன். அதாவது வாடிக்கையாளர்கள் ஒரு சலுகைனாக்க கடைக்கு ஓடி போய் மூணு நாள் சலுகை போட்டிருக்காங்க, அதுக்குள்ள வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி சலுகை கிடைக்கும் போது சரி போ வாங்கலாம்னு ஒருத்தர் வாங்கி வாங்கி அப்படியே எல்லாருமே நிறைய சலுகை பார்த்து தான் வாங்குறாங்க. சமூக வலைத்தளத்துல இதெல்லாம் பாக்குறது கிடையாது. ஆனா எல்லா பொருளுமே எந்த பொருள் பாடி தள்ளுபடியா ஓடுவாங்க கடைக்கெல்லாம் போய் அதான் நம்ம வாங்கணும்ட்டு நாங்களே நின்று இருக்கிறோம். சின்ன வயசுல கடையில போய் மொதல் நின்னுப்போம். அப்ப ஒரு சில புடவைக்கெல்லாம் தள்ளுபடி இல்லம்பாங்க, ஒரு சில புடவைக்குத்தான் தள்ளுபடி போடுவாங்க. நாங்க என்ன பண்றோம், தள்ளுபடி இல்லாத புடவையத்தான் வாங்குவேன், ஏன்னா அதுதான் ஒரிஜினல் ரேட்டு. தள்ளுபடினாக்க அவன் விலையை ஏற்றி குறைக்கிறான், அத அதுதான் சலுகை. அதனால என்ன சலுகை போட்டாலும் சில புடவைகள்லாம் ரொம்ப கம்மி ரேட்டு தான் இருக்கும், அதான் வாங்க போவாங்க. அதனால சலுகைய பார்த்துதான் மக்கள் வந்து வாடிக்கையாளர்கள் வாங்க பாக்குறாங்க ஒவ்வொரு பொருளுமே.
0: சரிங்க பாட்டி.
4: சமூக வலைத்தளங்களை விட சலுகை தான் அதிகம்னு நான் நினைக்கிறேன் சாமி.
0: சரிங்க சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி.

0: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி நன்றிங்க பாட்டி.
1: நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி.
0: பாட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் சமூக வலைத்தளங்கள் இருந்தாலுமேங்க, இப்போ வந்து நம்ம நேரில் போயிட்டு அந்த புடவையோட ரேட்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு வாங்கிறது தான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் பிரதீபா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லைங்களா?
2: கண்டிப்பாக மேம்.
0: இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்களா பிரதீபா?
2: கண்டிப்பா மேம், நான் வந்துட்டு நிறைய சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்து வாங்கியிருக்கேன். அது வந்துட்டு நம்மளால போட்டு பார்த்து வாங்க முடியாது. ஒரு சில டைம் நல்லதாகவும் வரும், நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சில டைம் அது நம்ம நினைச்ச மாதிரி வராது. இதையே நேரில் போய் வாங்கினா நம்ம தொட்டு அதை ரசிச்சு நம்ம போட்டு பார்த்து நமக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதனால இதை தான் நான் சொல்றேன் மேம்.
0: கண்டிப்பா பிரதீபா. சரி, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது பத்மாவதி மற்றும்
1: பிரதீபா.
0: சொல்லுங்க பிரதீபா, இன்னைக்கான தலைப்பு என்னன்னு சொல்லிருங்க.
1: வாடிக்கையாளர்களை அதிகமா ஈர்க்கிறது சமூக வலைத்தளங்களா இல்ல சலுகைகளா?
0: இந்த தலைப்புல பேசுறதுக்காக நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்த சந்திரசேகர். நலம் இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க.
2: என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வாடிக்கையாளர்களை ரொம்பவே கவருவது அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்ஸ் தான். சமூக வலைத்தளங்கள்ல சில போஸ்டர்ஸ் மாதிரி வரும், இந்த இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டுன்னு கேள்விப்படுவாங்க. பட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தா மாத்திரம்தான் வாடிக்கையாளர் அப்படிங்கிறவங்க எக்ஸிகியூஷன் அப்படிங்கறத பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத வாங்குவாங்க. அதுவும் குறிப்பிட்ட ஆடி மாசம் அப்படின்னு

0: ரொம்ப பெயர் பெற்றது ஆடி தள்ளுபடி அப்படிங்கிற ஒண்ணுதான். சோ அவங்களுடைய விஷயங்கள் இப்ப கூட நீங்க ப்ரொபகண்டா பாத்தீங்கன்னா, இந்த கடையில இவ்வளவு பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த டிஸ்கவுண்ட் பார்த்தாதான் வாங்குறாங்களே தவிர்த்து, இந்த கடை நாங்க திறந்திருக்கோம் இந்த மாதிரி இன்னாகுரேஷன் இருக்கு அப்படின்னா பெருசா போய் அங்க யாரும் நிக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறது ப்ராடக்டுடைய ரியல் சைஸ் என்ன, இவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கறது கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கறது நமக்கு நாமினல் ஃபீஸா தோணுதான், அல்லது கண் போச்சா வேணும்னே அவங்க காசை ஏத்தி அதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட்ல கம்மி பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு ஞானம் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்திருக்குப்பா. அதனால இந்த டிஸ்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நிறைய பேரை ஈர்க்குது. ஒரு கடையை நீங்க பாருங்க, விளம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படுத்தினா கூட அவங்க டிஸ்கவுண்ட மையமா வச்சுதான் பண்றாங்க. 5 முதல் 50% வரை தள்ளுபடி அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தைய சொல்லணும், எங்க கடையில இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு வந்து வாங்கி கொள்ளுங்க அப்படிங்கறது. சோ ஒரு பப்ளிஷ் பண்ணா கூட அது டிவியா இருக்கட்டும் அல்லது இதா இருக்கட்டும், அவங்க டிஸ்கவுண்ட் மேலதான் அந்த கண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும். அது வந்து கேள்விப்படுறத விட நேரடியா போய் பார்த்து சலுகைகளை யூட்டிலைஸ் பண்றவங்களுக்கு தான் அந்த இன்பம் அப்படிங்கறது பெறுவாங்க. அதனால டிஸ்கவுண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதானமான விஷயமா சேல்ஸ் அவுட்புட் அப்படிங்கறது அதிகரிக்கிறதுக்கும் சரி, வாடிக்கையாளர்களை கவர்றதும் சரி, அதை வச்சா மாத்திரம்தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நெட் ப்ராஃபிட் அப்படிங்கறதும் பார்க்க முடியும்.
1: சரிங்க ஐயா, உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றிங்க ஐயா.
0: தேங்க்யூப்பா, இதுவரைக்கும் நன்றி
2: நன்றிங்க.
1: இப்போ வந்து பிரதீபா வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான இதை விஷயங்களை வந்து சொல்லிகிட்ருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய நம்மளே கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் வந்துட்டு ஏதாச்சும் ஆஃபர் போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 ரூபாய்க்கோ இல்லைனா ஒரு 600 ரூபாய்க்கோ கொடுக்குறாங்க அப்படின்னா சரி இதையே நம்ம வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமாவது யோசிப்போம் இல்லையா? அது எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் நம்மளுக்கும் தெரியாது. ஏன்னா அந்த பொருள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்தால் தான் தெரியும். ஏதோ சோசியல் மீடியால போடுறாங்களே சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுமே நினைப்போம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
2: பத்மாவதி. பேசிட்டு இருக்கோம் பிரதீபா. இவ்வளோ நேரமா வந்து நம்ம நேயர்கள் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை வந்து சொன்னாங்க. இப்போ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில நேரங்கள்ல ஒரு நாள் ஆஃபர்லாம் வந்து போடுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பா மேம் கேள்விப்பட்டிருக்கேன்.
2: என்ன மாதிரி விஷயங்கள்ல கேள்விப்பட்டிருக்கீங்க?
1: பிரியாணி மிட் நைட் ஆஃபரு, அதுக்கப்புறமேட்டு ஏதாவது நான்வெஜ் ஐட்டம்ஸ் கூட ஒரு நாள் ஆஃபரில் நீங்கள் 100 ரூபாய்க்கு இது எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி, அப்புறம் ட்ரெஸ்ஸில் கூட கூஃபன் வச்சு வாங்கிக்கலாம்.
2: ஆமாம், நானுமே அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த மளிகை ஜாமானம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது கொஞ்சம் முன்னாடியே வாங்கின பொருள் ஏதாவது சேல் ஆகலை அப்படின்னா, இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆயிலே எடுத்துக்கோமே, 1 லிட்டர் வாங்கினோன்னா இன்னொரு லிட்ரு இலவசம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அரிசி வந்து சொல்லுவாங்க, 1 சிப்பம் வாங்கினா இன்னொரு சிப்பம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த துணிகளுக்கெல்லாம் வந்து போடக்கூடிய சோப் ஆயில்னு சொல்லுவோம், அந்த சோப் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 பேக்கெட் வாங்கினோம், 1 லிட்டர் வாங்கினோம் அப்படின்னா இன்னொரு லிட்டர் இலவசம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் வேற என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க
1: மேம்? இது வந்து அதாவது நம்ம சோஷியல் மீடியாவில் வாங்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம வாங்கலாம், ஏன்னா அதனால டைம் சேவ் ஆகுது நமக்கு. வேறு இடத்துல இருந்து கூட எங்கேருந்துனாலும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு அந்த இது கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி வரலனாலும் அதை ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது நமக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல விதமாகவும் இதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க மேம்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் போடுறது கொஞ்சம் நல்லாவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் ஆன்லைனில் வந்து நம்ம வாங்கினாலும் நேரில் போய் பார்த்துட்டு அதை தொட்டு பார்த்து வாங்கிறது தான் எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்துக்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்க தாங்க செய்யுது. இன்னைக்கு இந்த தலைப்பில் உங்கள் கூட பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாடிக்கையாளர்களை அதிகமா இருக்கிறது சமூக வலைத்தளங்களா சலுகைகளா அப்படின்ற தலைப்புல பேசினது
1: பிரதீபா மற்றும்
2: பத்மாவதிங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சோனா எஃப்எம் நம்பரான
1: 9787701078 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: வாட்ஸ்அப் பண்ணலாம், நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லலாம் நம்மளுடைய நிகழ்ச்சி எப்படி இருந்தது, நம்மளுடைய கம்யூனிட்டி ரேடியோவோட நிகழ்ச்சிகள்லாம் வந்து எப்படி இருந்தது, எந்த நிகழ்ச்சி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாங்க. இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சூப்பரான தலைப்பில் உங்கள் கூட பேசுகிறதுக்கு நாங்களுமே ரெடியாக இருக்கோம். இப்போ டாடா பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். நன்றி நேயர்களே.
1: நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.

மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி முதல் விஷயமாக என்ன நகர சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழர் உணவு பாரம்பரியத்தில் சிறு தானியங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தனி இடம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கேழ்வரகு, கம்பு, அதெல்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டிங்கள், அப்பா அம்மா எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு கேழ்வரகு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் கம்மங்கூழ் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேழ்வரகு, கம்பு இதையெல்லாம் பயன்படுத்தி செய்யப்படுற அந்த கம்மங்கூழ் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்மங்கூழ் இருக்குது இல்லைங்களா, கேழ்வரகில் அரிசியை விட பல மடங்கு கால்சியம் இருக்குங்க. கம்பில் நார் சத்து, அதுக்கப்புறம் நல்ல கொழுப்பு சத்து வந்து இருக்குங்க. இது வந்து குறிப்பாக மூல நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல உணவாக, எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ், தோல் அரிப்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க, சிறங்கு இருக்கிறவங்க இந்த கம்பை அளவோடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிகமாக புளித்த கூழ் வயிற்றில் ஒரு அமிலத்தன்மையை வந்து அதிகரிக்குங்க. ஸோ அதனால் ரொம்ப அதை புளிக்க வச்சு நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. அதாவது 3-12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்ச நொதித்த அந்த கூழ் தான் நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது, உடலுக்கு நல்லது. முறையாக நொதிக்காத கூழை நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அருந்தணும் அப்படின்னா வாந்தி, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், குமட்டல் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படலாங்க. கூழை நம்ம வந்து காய்ச்சினதுக்கப்புறம் 1-3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. மோர் சேர்க்காமல் கட்டியாக நம்ம வந்து உருட்டி வச்சா அதை வந்து 1 நாள் வரைக்கும் பாதுகாத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி சாப்பிட்லாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா சிறு குழந்தைகளுக்கு கூழோட சுவை வந்து உடனே வந்து பிடிக்காமல் இருக்கும். அதுக்கு பதிலாக பொதுவாக ஒரு 12 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம கட்டாயமாக வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுட நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகளெல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணை ஆறுக்கும் ஒரு 5 துணை ஆறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாறு ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலேருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணை ஆறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனால தான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனால தான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டாந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரியமோட்டூரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
1: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை தொடர்ச்சியா இந்த நேரத்துல நம்ம கூட வந்து மருத்துவர் இணைவாங்க இல்லைங்களா? யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, 15 ஆண்டுகளுக்கு மேலே ஹோமியோபதி மருத்துவராக இருக்கக்கூடிய திவ்யா ராதாகிருஷ்ணன் மேம்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஹோமியோபதி அப்படின்னா என்ன, யாருக்கு இந்த ஹோமியோபதி வந்து ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய மித்ஸ், அதுக்கப்புறம் உண்மைகள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். மேம் வணக்கம். மேம்
2: வணக்கம் சார்.
1: மேம் எப்படி இருக்கீங்க? மேம்
2: நல்லா இருக்கேன் சார்.
1: உங்கள் கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம்.
2: எனக்கும் சார் ரொம்ப.
1: கண்டிப்பாக மேம். மேம் ஹோமியோபதி அப்படின்னா என்னங்க மேம், முதல் விஷயமா அப்படி தெரிஞ்சுக்கலாம். நம்ம
2: ஹோமியோபதி அப்படிங்கிறது ஒரு 230 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மருத்துவம். 1796 கண்டுபிடிச்ச மருத்துவம். அதாவது டாக்டர் சாமுவேல் ஹனிமன் அப்படின்றவர் ஜெர்மன் நாட்டு டாக்டர் அவர். அதாவது அப்போ இருந்த மருத்துவ முறை எந்த அளவுக்கு ஒரு நோயாளிக்கு ஒரு சஃபரிங்ஸை கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு மருத்துவ முறை ரொம்ப எளிதானதாக இனிமையானதாக இருக்கணும், அதாவது அந்த மாத்திரை கூட ஒரு நோயாளிக்கு ஒரு சஃபரிங்கை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த மருந்து வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, டைமண்ட் கட் டைமண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும், முல்லை வந்து ஒரு கடப்பாறையால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த மருத்துவ முறை வந்து சிமிலியா சிமிலிபஸ் குரண்டர், லைக் கியூர்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மருந்தை ஒரு ஆரோக்கியமான மனிதருக்கு கொடுக்கும்போது என்ன நோய் அறிகுறிகள் வருதோ அதே நோய் அறிகுறிகள் இருக்கக்கூடிய நோயாளிக்கு இந்த மருந்தை கொடுக்கும்போது உடம்புல இருக்க அந்த நோய் ஆற்றலை அது தூண்டி ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணும். ஸோ இதுதான் அதோட பிரின்சிபல். இது என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட். இப்போ தான் நம்ம வந்து கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இது 230 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு நோயுள்ள மனிதருக்குன்னு மருந்து தரணும், நோயாளிக்கு நோய்க்குன்னு மருந்து தரக்கூடாது. அதாவது இப்போ ஒரு 5 சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா 5 பேருக்கும் வெவ்வேறு மருந்து தான், ஒரே மருந்து கிடையாது. ஏன்னா அந்த நோய் இருக்கிற மனிதருடைய சிம்டம்ஸ் டிஃபர் ஆகும், அவங்களோட மனநிலை டிஃபர் ஆகும், அவங்களோட உணர்வு நிலை டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட், நோய்க்கான மருந்து கிடையாது, அந்த நோயுள்ள மனிதருக்கான மருந்து.
1: மேம் ஹோமியோபதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருந்தீங்க மேம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21ஆம் தேதி PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ, அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வா ஷீலா, போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி இந்த நேரத்தில் மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நேற்றும் நம்ம வந்து பேசணும் என்னென்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்குங்க, பெரியவங்களுக்கும் வந்து பிடிக்கும். சாக்லேட் பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த டார்க் சாக்லேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது இல்லைங்களா, நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. நிறைய இடங்களில் அப்படியே வந்து நல்லா ஒரு பெரிய குவான்டிட்டியில் வந்து டார்க் சாக்லேட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டார்க் சாக்லேட் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால், ஓரளவுக்கு எவ்வளோ எடுத்துக்கணுமோ அளவாக எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹார்மோன்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் வந்து ரொம்ப கம்மியாகி நல்ல ஹார்மோன்லாம் ரொம்ப அதிகமாகி, அதாவது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஹார்மோன்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சீராக இயங்கி நமக்கு வந்து ஒரு நல்ல மனநிலையை வந்து கொடுக்குங்க. அதனால் டார்க் சாக்லேட்டை வந்து அப்பப்போ மிஸ் பண்ணிடாதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், குறிப்பாக வாழைப்பழம் வைட்டமின் B6 இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கட்டாயமாக வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் குறிப்பாக இது வைட்டமின் B6 வந்து பார்த்திங்க அப்படின்னா செரட்டோனின், ஹாப்பி ஹார்மோனோட உற்பத்தியை வந்து அதிகரிக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய், அதாவது மலை நெல்லிக்காய் நம்ம வந்து கட்டாயமாக வந்து எடுத்துக்கலாம். அதிகமான பெனிஃபிட்ஸை கொண்ட ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னா, அது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஸ்வீட்ஸ் கட்டாயமாக நம்ம வந்து தவிர்க்கணுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட், இது எல்லாமே வந்து தவிர்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து வெளியெல்லாம் ஜங்க் சாப்பிடும்போது பழைய எண்ணெய்கள் அதிகமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் ப்ராசஸ்ட் ஸ்வீட் ஃபுட்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி செஞ்சு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே நம்ம தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள் வைத்திய முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள்னால தான் இன்னைக்கு வரைக்குமே அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கிற பொருட்கள், நம்ம வீட்டிலே சமையல் அறையில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வைத்திய முறைகளையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கலுக்கெல்லாம் வந்து போக மாட்டாங்க, ஏன்னா அப்போ மெடிக்கலும் அந்தளவுக்கு வந்து இல்லைங்க. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய நேரம் தான் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள். நம்ம கூட வந்து கிரிஜா அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா நீங்கள் வந்து வீட்லேயே ஃபாலோ பண்ணக்கூடிய மருத்துவ முறைகள் அதுக்கப்புறம் உணவு முறைகள் பற்றி சொல்லுங்க அக்கா.
7: நாங்கள் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. காய்ச்செல்லாம் வந்து லேசாக நமக்கு வந்து தொண்டை கரகரப்பாக இருந்துச்சுன்னா லவங்கப்பூ அப்படி. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருமல் வந்துகிட்டே இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆவி பிடிப்போம். அப்படியும் இதாக இருந்துச்சு அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் வச்சு குடிப்போம். அதுவும் எங்களுக்கு கேட்கல அப்படின்னா அந்த இது வேப்ப மரத்தோட பட்டை, அப்புறம் லவங்கம், இஞ்சி பூண்டு, மிளகு, இதெல்லாத்தையும் இடித்து மஞ்சத்தூள், உப்பு, கற்பூரம், கற்பூரவல்லி இலை இருக்குது, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை 2 தடவை ஆவி பிடிச்சிருவோம். 2 தடவை பிடிச்சோம்னா நல்லா அந்த த்ரோட்டில் இருக்க அந்த வைரஸ் எல்லாமே இறந்து போயிடும். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வெத்தலை இருக்குது இல்லைங்க.

0: வெத்தலை வந்து வெறும் வெத்தலையாக நாங்கள் சாப்பிடுவோம். அது எல்லாமே ஓரளவு கற்பூர வழியும் வெத்தலையும் மடித்து சாப்பிடுவோம். அதுவும் வந்து குழந்தைங்களுக்கே இருந்தால் கூட நாங்கள் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டோம். எங்களால் முடியல, அது எக்ஸ்ட்ராண்டியே எங்களுக்கே தெரியும். இது நம்ம இனிஷியல் ஸ்டேஜை தாண்டிருச்சு அப்படிங்கும்போது மட்டும்தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், வேறு எதுக்கும் போக மாட்டோம்.
1: அங்கா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம்க்கா. கிரிஜாக்கா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, அதில் வந்து லவங்கப்பூ அப்படின்னு வந்து சொன்னாங்க. லவங்கப்பூ அப்படின்னா கிராம்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இது வந்து ஒரு சிறந்த ஒரு மூலிகை, அதே மாதிரி ஒரு மசாலா பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளுடைய ஆரோக்கியத்தில் பல வழிகளில் நமக்கு நன்மை கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வலிக்கு வந்து பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் செரிமானத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இப்படி பல வழிகளில் இந்த கிராம்பு நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம், அப்படியே இணைஞ்சே இருங்க. என்றும் நலவுடன் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாட்டு கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த நேரத்தில் உடற்பயிற்சியோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா. அதாவது சரியான உடற்பயிற்சி நம்ம வந்து செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும், அதாவது ரொம்ப கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயங்கள். வார்ம்அப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ ஜிம்முக்கெல்லாம் வந்து போகும்போது அந்த வார்ம்அப் பண்ணிட்டு தான் வந்து ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டிக் இருக்கும், ஸ்டிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு அந்த வார்ம்அப் பண்ணுவாங்க கீழே, அதுக்கப்புறம் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் தண்டால், அதுவுமே வந்து வார்ம்அப் மாதிரி தாங்க. நார்மலாக ஒரு 10 தண்டால் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி புல்லப், அதுவும் ஒரு 10 எடுத்துகிட்டு தான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும். அப்படி இல்லாட்டி இப்போ வீட்டில் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது, ஸ்டிக்கெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாது. அப்போ சும்மா கையை வந்து நம்ம வந்து சுற்றணும், தலையை வந்து இப்படி இந்தாண்டு அசைக்கணும், காலை வந்து மேலேயும் கீழையும் வந்து லைட்டாக வந்து ஆட்டணும். அது வந்து இந்த ஒரு வார்ம்அப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா. இது வந்து எதுக்கு அப்படின்னா தசை பிடிப்பு, அதுக்கப்புறம் காயங்கள் ஏற்படுறத வந்து தடுக்கிறதுக்கு. இப்போ திடீர்னு நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டோம், ஒரு உடனே ஒரு 1/2 hour கழித்து உடனே நம்ம வந்து பெரிய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 30 தண்டால் தொடர்ந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம உடம்பை வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி முடிஞ்சதும் உடனே வந்து நம்ம அமரக்கூடாது, தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டான ஒரு மூச்சு பயிற்சி, லேசான நீச்சு பயிற்சிகள், இது வந்து உடல் துடிப்பையும் உடல் வெப்பத்தையும் வந்து இயல்பு நிலைக்கு வந்து கொண்டு வருங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்போ அப்படியே ஒரு எக்கு வந்து சாப்பிடுவாங்க ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு அவசரத்தில், சாப்பிட்டு அந்த அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே மென்றுக்கிட்டே ஒரு பெரிய தம்புள்ஸ் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தலாம். அதனால் ஒன்று, நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக நம்ம வந்து சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டே வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நாளைக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதோரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் தான் இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப நீங்க அதிகமா சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்களா இருக்கீங்க, உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம்ஸ்ல ரீல்ஸ் பாக்குறீங்களா இருக்கீங்க, இல்ல யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறீங்களா இருக்கீங்க, பேஸ்புக்ல ரீல்ஸ் பாக்குறீங்களா இருக்கீங்க, இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமா ஸ்க்ரால் பண்ற பர்சனா இருக்கீங்க நீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு செமையான ட்ரிக் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது இது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ரியல்மி மொபைல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிக். இது வந்து நீங்க எங்க எனேபிள் பண்ணலாம், இதனால என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஸ்க்ரால் பண்றப்ப உங்க ஸ்கிரீனை டச் பண்ணி மேல தூக்குவீங்க, ஓகேவா, கட்டவரில் வச்சு ஸ்கிரீனை நவுத்தி தான் ஸ்க்ரால் பண்ணுவீங்க. ஆனா நீங்க ஸ்கிரீனை தொடாமலே உங்களோட விரலை மட்டும் மேல அசைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கீழே போகும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிக் தான் அது. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ரியல்மி மொபைலில் இருக்க கண்ட்ரோல் சென்டரை கீழே இறக்கிட்டு அங்கே மேலே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் ஒன்று இருக்கும், பென்சில் சிம்பிள் இருக்கும், அதை தொட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், லெஃப்ட் கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆட் ஸ்க்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் கண்ட்ரோல் பேனலில் குயிக் செட்டிங்காக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டு திரும்ப ஆட் ஸ்க்ரால் அப்படிங்கிறத ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்குறப்ப கொஞ்சம் உங்கள் ஃபோனை பின்னாடி தள்ளி வச்சுட்டு கேமராவுக்கு ஒரு 2 அடி கேப் விட்டு நீங்கள் கேமராவை பார்த்து இப்படி கையை மேலே அசைச்சிங்கன்னா, உங்களோட விரலை மேலே அசைச்சிங்கன்னா அது அப்படியே கீழே ஸ்க்ரால் ஆகும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம், இல்ல மெசேஜாவும் அனுப்பலாம். இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கறையனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்த வித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் 10 பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியம்.

0: என்ன
1: மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணு இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு

கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க

இதனைத் தொடர்ந்து சோனா டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு 2050 ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும், அதுவுமே வந்து 1 வருஷம் வாரண்டியோட கொஞ்சம் ஃபியூச்சர்ஸோட வாங்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போறேன் இந்த வாட்சை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு நல்ல ஒரு மானிட்டர் தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மானிட்டர். நீங்கள் யாராவது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு 10,000 நல்ல மானிட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மானிட்டர் ட்ரை பண்ணலாம். இதோட பேர் LG 27U4 1A அப்படிங்கிறது அதோட பேர். இது வந்து ஒரு 27 inch, அதாவது 68.5 cm சைஸ் கொண்ட ஒரு பெரிய மானிட்டர், ஃபுல் HD மானிட்டர். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா?

உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பொதுவாக மானிட்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு சில மானிட்டர்லாம் பார்த்திங்கன்னா கிளார் அடிக்கும். அந்த கிளாரை வந்து நமக்கு அந்த ஃபோக்கஸில் இருக்க விடாமல் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி கிளார் டெக்னாலஜி கொடுத்துருக்கறதுனால பெருசாக கிளார் அடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, மானிட்டரில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா ஃப்ளிக்கர் ஆகும். நீங்கள் மானிட்டரையே ஃபோட்டோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையும் இதில் வராது. இதை விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீடர்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் என்ன வகர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரீடர்ஸ் மோட் வச்சு நீங்கள் வந்து படிக்கிறப்ப இல்லை மானிட்டர் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறப்ப அதில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து கண்ணு வலிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக மானிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஹெச்டிஎம்ஐ விஜிஏ போர்ட்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இதுலேயும் ஹெச்டிஎம்ஐ விஜிஏ போர்ட் கொடுத்துருக்காங்க, டிசி இன்புட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்பில்ட்டாக இவங்கள ஒரு ஹெட்ஃபோன் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே நீங்கள் வந்து ஆடியோஸை கேட்டுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம். இதை தாண்டி இதை வந்து ரொம்ப ஸ்லிம்மான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைடில் டில்ட் பண்ணிக்கலாம், மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயமும் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக கொடுத்துருக்கனால ஆஃபீஸுக்கு போல வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய இடத்து பிடிச்சிக்காது. ஒரு சூப்பரான மானிட்டர் இது. இதோட பெயர் LG 27U 411A அப்படிங்குது. இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 9,499 ரூபாயாக இருக்குது. உங்களுக்கு வேணா இந்த மானிட்டர் ஒரு டைம் ரிவ்யூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி வாங்க. மக்களே இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க, அது பாக்கிறேன்னுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சு.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21ஆம் தேதி PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: அது எப்படிடா?
2: என்ன எது எப்படிடா?
1: அது இல்லடா, ஒருத்தருக்கு நீச்சலே தெரியாது, ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு, அவர் மூழ்கவே இல்லை.
2: அது எப்படிடா?
1: ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா.
3: ஐயோ ராமா.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி. திவாகர் என்னுடன் இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் ரொம்பவே அருமையான செமையான விஷயம்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். டெக்குரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே இன்னும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707. அதாவது 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற உங்கள் சந்தேகம் எனக்கு புரியுது. அதாவது நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வாட இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். அதனால் கருத்துக்கள் தான் இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்குற விஷயங்களிலும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கே சொல்லலாம். 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு காலோ இல்லை மெசேஜோ பண்ணி உங்கள் சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சந்தேகத்தை நான் தீர்க்க முயற்சி செய்கிறேன். அதனால் சந்தேகம் இதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்குறீங்களா? கொஷி டெக்னாலஜியிலிருந்து ஹேம்நாத் வந்து இணைஞ்சிருக்காரு. இவர் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிடலாம் வாங்க. வணக்கம் ஹேம்நாத்.
1: ஹாய் ப்ரோ.
0: ஹாய் ஹேம்நாத், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: சூப்பர் சூப்பர் ஹேம்நாத். ஹேம்நாத், நம்ம ஏதாவது ஒரு பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியிலே சொல்லியிருப்பீங்க, அந்த பப்ளிக் வைஃபை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த டைமில் நீங்கள் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும், அமௌண்ட் அனுப்பணும், பேங்க் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆத்தரைஸ்டு விபிஎன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் விபிஎன் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டு சைட்டுக்கு அதை அன்லாக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சமயத்துக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம விபிஎன் யூஸ் பண்ணுறது சேஃபா நல்லதா?
1: ஸோ அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணுறது வந்து 100% சேஃப். ஸோ நான் வந்து விபிஎன் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம், பட் வந்து ஒரு நல்ல பர்பஸ், நல்ல இன்டென்ஷனில் யூஸ் பண்ணால் ஓகே. இல்லீகலான ஒர்க்கு கம்பெனியாக விபிஎன் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதான் இப்போ நம்ம ஒரு ரொம்ப விபிஎன் யூஸ் பண்ணி ஒரு சைட்டை ஒரு இதை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்காங்க. பட் வந்து இந்த இல்லீகல் சைட் சர்ச் பண்ணுறது, இந்த சைபர் கிரைம் இது பண்ணுறது, இந்த ஹேக்கிங் பண்ணுற விபிஎன் யூஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக இருப்போம்.

0: நான் விபிஎன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இட்ஸ் அ நார்மல் இட்ஸ் எல்லா பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணால் ஓகே.
1: ஓகே, விபிஎன் யூஸ் பண்ணுறது லீகல் தான், ஆனால் அதை யூஸ் பண்ணுற பர்பஸ் வந்து காரணம் சரியான காரணமாக இருக்கணும், தவறான எந்த ஒரு செயலுக்கும் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க.
0: ஆ ஆமாம் ப்ரோ, ஏன்னா நம்ம விபிஎன் யூஸ் பண்ணால வந்து நம்ம டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டடாக சென்ட் ஆகும். ஸோ அந்த சேஃப் ஜோனில் நம்ம இருப்போம். இப்போ மேக்ஸிமம் சில டைம் நான் பப்ளிக் வைஃபில் கனெக்ட் பண்ணப்போ விபிஎன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணால் நம்ம டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கை வந்து ஹேக் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒன் ஆஃப் அவர் சேஃப் ஜோனில் இப்போ ப்ரைவேட்டாக நம்ம இதுன்னு சொல்லிட்டு அது வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அன்வான்டான திங்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதனால் வந்து விபிஎன் யூஸ் பண்ணி ஆனால் ஒரு ரொம்ப தேவையில்லாத வேலைக்கு மட்டும் இந்த ஃப்ராட் பண்ணேன், இந்த ப்ரைவேட்டான வெப்சைட்டு, அந்த பேன் பண்ண ஆப்ஸ் அதுக்காண்டே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது.
2: விபிஎன் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது யூஸ் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்காக பயன்படுத்துங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் ஹேம்நாத், ரொம்ப நன்றி. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய ஹேம்நாத் தான் இணைஞ்சிருந்தார். அவர்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப அம்சங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க

அக்கறை என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேப்டாப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு செமையான டிப்ஸ் தான் அது. அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, லேப்டாப்பில் முக்கியமாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம லேப்டாப்போட ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ். அதாவது லேப்டாப்புக்கு எந்த ஒரு அடிப்படாமல் அதை நம்ம பத்திரமாக பாதுகாக்கிறது. இப்போ லேப்டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது போர்ட்டபிளான ஒரு டிவைஸ், நம்ம பேக்கில் போட்டு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதனாலேயே வந்து இந்த லேப்டாப்பில் நிறைய தூசுகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எந்த இடத்துல சேரும் அப்படின்னா, நீங்கள் லேப்டாப் கீபோர்டு வச்சுருக்கீங்களே, அந்த கீபோர்டோட இடுக்குகள் அந்த கேப்பில் வந்து நிறைய தூசு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேப்டாப் கீபோர்டுக்குன்னு ஒரு கவர் இருக்குது, சிலிக்கான் கவர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து நீங்கள் அது மேலே போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி தூசு பட்டாலும் அந்த லேப்டாப் கீபோர்டுக்குள்ளே போகாது, அந்த சிலிக்கான் கவர் மேலே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் தட்டி விட்டுட்டு திரும்ப கூட நீங்கள் போட்டு லேப்டாப் கீபோர்டு மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தட்டி விடுறது இல்லாமல் அது கழுவி கூட யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது சிலிக்கான் கவர் எதுவும் ஆகாது. இது ஒன்று. இதுவே நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கிறதுல டச் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்க்ராச் கார்டும் இல்லை கிளாஸும் நீங்கள் ஒட்ட வேண்டியது இருக்கும். ஏன்னா டச் ஸ்க்ரீனாக இருக்கிறப்ப நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுறப்ப எல்லா டைமும் நம்ம கை

அவசியம். இந்த ஸ்கிராச் கார்ட் டெம்பர் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப நீங்கள் கம்மியான குவாலிட்டியில் ஓட்டினீங்கன்னா சீக்கிரமாக பழுதாகிடும். அதனால் ஒரு நல்ல குவாலிட்டியெல்லாம் வாங்கி ஓட்டுங்க. இப்போ நம்ம மொபைலுமே பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது ஸ்க்ராச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்க்ராச் கார்டு இல்லைன்னா டெம்பர் கிளாஸ் வந்து ஓட்டுறோம். அதே மாதிரி தான் உங்களோட லேப்டாப்புக்கும். இதை தாண்டி உங்கள் பேட்டரி, லேப்டாப்போட பேட்டரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், அடிக்கடிக்கு சார்ஜ் பண்ணக்கூடாது. அந்த லேப்டாப் சார்ஜ் போடுறதையுமே கம்பெனியில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் லேப்டாப்பை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப நாள் வந்து அது ரிப்பேர் ஆகாமல் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம டெக் குரு நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மக்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: இதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திருவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்கவேனும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வா வா வா வாலிப வயசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. துவாக்கர் மற்றும் குருவுடன் டெக்குரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஜாலியாக போனேன்னு அப்படியே ஹைஜாக் பண்ணி கூப்பிட்டு வந்து சீட்டில் உட்கார வச்சு வாங்கினா எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக பண்ணுவோன்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டார். குரு குரு எப்படி இருக்கீங்க?
1: அனுமையாக இருக்குண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் அனுமையாக இருக்க குரு குரு.
1: செம்ம வைப்பில் வந்துருக்கீங்க.
0: ஆமாம், செம்ம வைப்பில் இருக்கேன். ஏன்னா நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, சந்தோஷமாக போயிட்டு வந்த கூப்பிட்டு இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சியில் பேசலான்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்களா?
1: ஆமாம், நம்ம நிகழ்ச்சி இருக்குன்னு ரெண்டு மணி நேரம்
0: இன்னைக்கு தரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து குரு சிம்பாலிக்காக சொல்லிட்டாரு. எப்படி இருக்கீங்க குரு?
1: அருமையாக இருக்கணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த ட்ரெண்டிங்கான டாப்பிக்லாம் கேட்கறதுக்காகவும் மக்கள்கிட்ட பேசுறதுக்காகவும் நான் ரொம்ப அவ்வளோ காத்துக்கிட்டே இருக்கேன்.
1: அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இது வாலிப பேச நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்போம். மக்கள்லாம் வந்து பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு கொஸ்டினை நான் வந்து மறக்காமல் யோசித்து வச்சு எழுதி வச்செல்லாம் வந்து கேட்டு வச்சுருக்கேன்.
0: மறக்காமல் யோசிச்சு வச்சு எழுதி வச்சு அப்படிங்கிறப்பே நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மறக்காமல் யோசிச்சு வச்சு எழுதி வச்சிருக்க கேள்வியை கேட்டுறீங்களா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் நான் கேட்டுறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து மறந்து போய் அதுக்கப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது.
0: சரி, பதிலை நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்லட்டுமா?
1: எனக்கெல்லாம் பக்கெட் டெஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்கே.
0: பக்கெட் லிஸ்ட் இருக்கா? அப்போ இந்த 2 மணி நேரம் நிகழ்ச்சி போதாது, நாளைக்கு வாகை சுருவாலேருந்து ஒரு 2 மணி நேரம் கடை வாங்கி தான் பேசணும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய மறதியிலேருந்து வரேன்.
1: ஓகே,
0: இந்த மறதி அப்படிங்கிறது மறதி கிடையாது, ஆனால் அது மறக்கக்கூடாது அப்படி இருக்கிறதுனால நான் மறந்தது பல விஷயம். முக்கியமாக அது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்
1: என்னென்னா,
0: இந்த மளிகை சாமான வாங்கிட்டா சொல்கிறது. ஒரு 100 ரூபா காசு கொடுத்து ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டு சொன்னால் எப்படி ஞாபகம் இருக்கும்? என் மண்டையில் அவ்வளோ கெப்பாசிட்டியே கிடையாது. எனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அப்படி தான் இருக்கணும். எங்கள் அம்மா வந்துட்டு 100 ரூபா காசு கொடுத்துட்டு கொத்தமல்லி 10 ரூபாய்க்கு, கருவேப்பிலை 10 ரூபாய்க்கு, இதெல்லாம் காய்கறி வாங்கினாலே ஃப்ரீயாகவே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இதை சொல்லிவிட்டு டீ தூள், பிஸ்கெட்டு, ரஸ்க் இந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு சொல்கிறப்ப நான் என்ன தான் வந்து எல்லாத்தையுமே மனப்பாடமாக மண்டையில் ஏற்றி வச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துடுவேன்.
1: அதுக்கப்புறம்
0: என்ன போய் திட்டு வாங்குறது தான். இதில் அவங்க

0: சொன்னது கூட மறந்துதான் பிரச்சனை இல்லை, திரும்ப கூட போய் வாங்கிக்கலாம். ஒரு சில டைம் என்ன பண்ணிருக்கேன், வாங்கிட்டு அந்த சில்லறையே வாங்காம வீட்டுக்கு வந்துருக்கதா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே வந்து கால் பண்ணி, தம்பி சில்லறை விட்டு போயிட்டு, தம்பி வந்து வாங்கிக்கோங்க தம்பி அப்படிம்பாங்க.
1: இவ்வளோ பெரிய மறதி ஆகுது,
0: அவ்வளோ பெரிய மறதி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மக்களே, உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மறதிகள் இருக்கும், அதாவது ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டு அதை பண்ணதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அச்சோ மறந்தே போயிட்டேனே அப்படின்னு ஏதாவது இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. 9787 7007 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாலிபைஸில் குரு மற்றும் திவாகரோட நீங்கள் ஜாலியாக பகிர்ந்துக்கலாம்.
1: ஆமாம், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் மறந்து போனீங்க அப்படின்றத கேட்கவே நாங்களும் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம்.
0: ஆமாம், நீங்கள் நான் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன் கேமியோ ரோல் பண்ணுறேன் இந்து வாலிபைஸில், அதனால் எதாவது கால் பண்ணிங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு உங்களோட ஜாலியாக பேசலாம்.
1: ஓகே, இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன். நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிபைஸ் நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராம

0: சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராமசுப்ரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராமசுப்ரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராமசுப்ரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் 10 பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து மறந்து போய் அதுக்கப்புறம் அந்த விஷயம் ஞாபகம் வந்திருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றதா இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க, நீங்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் மறந்தீங்க அப்படின்றத கேட்க நாங்களுமே இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
6: அது என்ன, அவங்க மறந்ததை கேட்கறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்?
5: எக்கச்சக்கமாக இருக்கும்ல, நம்ம கண்டென்ட் கிடைக்கவில்ல
6: அப்படின்னு இல்லை. எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னப்ப நான் மளிகை சாமான வாங்குறத அதெல்லாம் மறந்துட்டேன். அந்த மளிகை சாமானை வாங்க போய் சில்லறை வாங்குறதுக்கே மறந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம மறக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு இப்போ ஷூ போடுறோன்னா அந்த ஷூவில் இருக்க ஒரு சாக்ஸ் வச்சுட்டு இன்னொரு சாக்ஸ் வந்து வேற எங்கேயும் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் முக்கியமாக பசங்களுக்கு நிறைய பேர் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம்னா அந்த சீப்பு நானெல்லாம் நிறைய டைம் பேக்கில் வச்சுன்னா பேக்கில் வச்சுட்டு சுட்டுருவேன், அது எடுத்து வெளியே வைக்க மறந்துடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்துருப்போம். இது வந்து இயல்பு. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதை கண்டிப்பாக மறந்துடவே கூடாது, மறந்துடவே கூடாது நினச்சிட்டு இருந்து மறந்து போய் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்த விஷயங்கள் தான் நம்ம நீ பேசிகிட்டு இருக்கோம்.
5: எனக்கு

0: மறக்கிறதுனால வருது. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, தெரியுமா?
1: தெரியும் தெரியும்.
0: என்ன சொல்லுங்க,
1: என்ன அப்படின்னா நிறைய நடந்திருக்கு, நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க?
0: நான் வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு சாதனை பண்ணிருக்காங்க, அந்த விஷயத்தை தான் எதிர்பார்க்கறேன்.
1: ஓ, சின்ன பொண்ணு பயங்கர சாதனை பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா, என்னென்ன அப்படி நானும் சொல்லிடுறேன், நானும் அதை கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற உமா மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நம்மளாம் படிக்கும் போது திருக்குறள்லாம் டக்கு ஞாபகம் வருமானு தெரில, அந்த வாழ்த்து பாடல் தொல்காப்பியம்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் டக்கு ஞாபகம் வருமானு தெரில. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தொல்காப்பியம் ஃபுல் பாடல் இருக்குல்ல, அதை 22 மணி நேரம் இடைவிடாமல் அவங்க பாட்டு எழுதியிருக்கிறாங்க. மறக்காமல் இப்படி தான் எழுதுனாங்கன்னே தெரிலண்ணா. ஸோ இவங்களோட இந்த ஒரு செயலை பார்த்துட்டு அவங்களுக்கு உலக சாதனைக்கான அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்காங்க.
0: சூப்பர் இல்லை? நல்லா சினிமா பாட்டு எழுத சொன்னாலே எனக்கு சலுப்பாக இருக்கும். யாரா அதெல்லாம் போய் பாட்டு கேட்டோமா பாடினோமா அப்படின்னு போகாமல். ஆனால் இவங்க வந்து அது ஒரு குறிக்கோளாக எடுத்து தொல்காப்பியத்தை 22 மணி நேரங்கள் அது எழுதியிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயம் தான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் இந்த மாதிரி நிறையா பண்ணலாம்னு நினச்சேன்.
0: ஆ, நீங்கள் எக்ஸாம்லேயே 3 மணி நேரம் உள்ள உட்கார மாட்டீங்க, எப்படி 22 மணி நேரத்தை நீங்கள் வந்து தொல்காப்பியத்தை எழுத போகிறீங்க? ஏன் குரு நகைச்சுவையாக பேசிகிட்டு இருக்கீங்க மக்களே. நீங்களும் வந்து இந்த மறந்து போய் மறக்காமல் இருந்து அதை அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். அதாவது நீங்கள் மறக்கக்கூடாது மறக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, ஆனால் அது மறந்துருப்பீங்க. திரும்ப அச்சோ மறந்துட்டோமே அப்படின்னு ஞாபகம் வந்துருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருந்ததுன்னா கால் பண்ணி மறக்காம எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்
1: 9787-7007 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ அடுத்தடுத்து 2 சூப்பரான வைபான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசலாம்.

தானா எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்ப வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொலைத்தேன்.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21ஆம் தேதி PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா FM வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன எது எப்படிடா? ஒருத்தருக்கு நீச்சலே தெரியாது, ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு. அவர் மூழ்கவே இல்லை. அது எப்படிடா? ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா?
2: ஐயோ ராமா.

0: போக்கா நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் திவாகர் ரெண்டு பேரும் வந்து செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள், செம்ம ட்ரெண்டிங்காக நடந்த விஷயங்களும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில்
5: என்ன தலைப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறக்கக்கூடாது மறக்கக்கூடாதுன்னு நினச்சி மறந்து போய் திரும்ப அச்சோ அதை மறந்துட்டேனே அப்படின்னு ஞாபகம் வந்த விஷயம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம கால் பண்ணி சொல்லுங்கள். 9787-70107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாமளும் அதை தெரிஞ்சுப்போம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாளைக்கு நாங்கள் அந்த விஷயத்தை மறக்காமல் இருப்போம்ல, அதுக்காக வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட ஒரு நேர் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
6: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: என்ன
5: தலைப்புல பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்க வந்து பாத்தீங்களா, மறக்காம நீங்க வந்து ஒரு வேலையை பண்ணிட்டீங்க.
6: அவசரத்துல புறப்படும் போது ஒரு அவதியாக தானே புறப்படுறோம். அவசரத்துல வந்து பேச மாட்டேன், அந்த பொருள் எடுத்திருக்க மாட்டோம்.
2: அந்த மாதிரி நிறைய டைம்
6: இது மாதிரி எல்லாம் நிறைய
2: நிறைய
6: சொல்லவே முடியாது. காயினா போட்டுட்டே போயிருவோம், கரண்ட் உள்ள அடுப்பு எரிஞ்சுட்டு எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அதனால அமைதிங்கிறதே கிடையாது. இருந்தாலும் நாம வந்து அப்படியே அவசியா வாழ்ந்து வந்துட்டோம், அதுதான் நமக்கு லைஃப்ங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா நிறைய இடத்துல ஒரு பொருளை கீழே போட்டுட்டு போயிருவோம், அதை எடுக்கிறது கூட தெரியாது. பின்னால வரவங்க என்ன அளவுகளா இருந்தா எடுத்து கொடுப்பாங்க, இல்லாட்டினா அப்படியே எடுத்துக்கே ரெண்டு பொருளை விட்டுருக்கேன். குழந்தைங்களுக்கு புக்கு வாங்கறதுக்கு அப்படித்தான், ஏதாவது எழுது பொருள் வாங்கிட்டு வர சொல்லி இருப்பாங்க. அது அப்படித்தான் மறந்துட்டு வந்து

0: மறுபடிக்கு நம்ம இடத்துக்கே வந்துட்டா மறுபடியும் போய் வீட்டுக்கு போனா சத்தம் போடுவாங்கல்ல பிள்ளைங்க அழுவாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கூட நான் ஷாப்பிங் போய் வாங்கிட்டு
1: வந்திருக்கேன்.
0: நிறைய நிறைய காலமே அப்படி ஆகி போச்சு.
1: ஓகே ஓகே பாடி, உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு. ஓகே ஓகே பாடி, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: நீங்க ஏதாவது பார்த்திருக்கிறீங்களா?
2: நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நாங்களும் மறந்துருக்கிறோம் பாட்டி.
0: சின்ன வயசு பெரிய
1: பாட்டி, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: நன்றி சாமி.
1: நன்றி நன்றி. தாதகப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கால் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதில் சொன்ன எல்லாத்தையுமே நாமளும் மறந்துட்டோம்ல. ஃபேன் ஆஃப் பண்ணாமல் போகிறது, நாளாக ஒரு டைம் வந்து ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு சுவிட்சை வந்து ஆன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்.
2: அதெல்லாம் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் மறதியில. அதெல்லாம் நாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணியிருப்போம். இருந்தாலும் வந்து இப்போ மறந்திய போக்குறதுக்காக தான் நாம் வந்து ஒரு சில ரிமைண்டர் அலாரம்லாம் வைக்கிறோம். ரிமைண்டரை வைக்கிறது இந்த மாதிரி அலாரம் வைக்கிறதுன்ட்டு, ஆனால் இந்த ரிமைண்டர் வைக்கிறதே நம்ம மறந்து போகிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கடினம்
1: கடினமாக.
2: இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நீங்கள் மறக்கக்கூடாது மறக்கக்கூடாதுன்னு நினச்சி அது மறந்து போய் திரும்ப நீங்கள் வந்து அச்சுச்சோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்கா, இருந்ததுன்னா நமக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர்
1: 9887707078 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள்.
2: மறக்காமல் கால் பண்ணுங்கள். இருந்ததுன்னா இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 இது வாழ்வியசு நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் குருவுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிரா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் திவாகர் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து அதுக்கப்புறமா மறந்து போய் அதே விஷயம் திரும்பி ஞாபகம் வந்தது அப்படின்னா அது என்ன?

0: பண்ணேன் அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில்
1: பேசிகிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட இந்த விஷயம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசுகிறோம். ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ ஹலோ வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கிறேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். உங்க ஊர்ல சமமான பெய்யுதுங்கிறீங்க, எங்களுக்கு ஒரு ரோட்ல விழுக மாட்டேங்கிறேன்.
0: இன்னைக்கு பேஞ்ச மழை நாளைக்கு அங்க பெய்யும், கவலைப்படாதீங்க.
1: நைட்டோட நைட்டா டிராவல் பண்ணி
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கைடுங்க.
0: ஓகே ஓகேண்ணா.
1: சரிங்க கஸ்தூரி.
2: மறதி எப்படின்னா வந்து இப்பதான் மறக்கிறது, எத்தனையோ மறக்கிற முடிச்சவங்க சில சமைச்சல சாப்பிட கூட மறந்துடுறோங்க. கடைசியில வந்து விடுமுறை விடுற நாள்ல, அப்ப எனக்கு வந்து நான் அரசனாவுமே எனக்கு துணைக்கு வந்து அதாவது மந்திரியா வந்து ஒரு சாஸ்திரின்னு ஒரு பொண்ணுமே நாட்டிய பெண்கள் ரெண்டு, விஜயான்னு ஒண்ணு, கர்நாடகன் ஒண்ணு ரெண்டு, அப்புறம் தெனாலிராமனா நடிச்சது ஒரு நரேசன் ஒரு பையன். இப்ப இந்த நாட்டி ஆடிக்கிட்டு இருக்கும் போது தெனாலிராமன் பானை தலையில காமிச்சுட்டு வந்து வரும்போது நான் எனக்கு ஒரு வசனம் கொடுத்துருந்தாங்க, நான் பேசணுங்க. என்னங்க அப்படின்னா, யாரடா வந்தவன் இங்கே, இந்த அநியாயம் தீவிரம் இங்கே அப்படின்னு நான் சொல்லணும்.
1: உங்களுக்கு அப்ப நடந்தது, அப்ப மறந்தது, ரெண்டு நிமிஷம் மறந்தது, இத்தனை வருஷம் ஆகியும் உங்களுக்கு அந்த விஷயம் மறக்கல? மறந்துருக்கும். ஆனா அந்த விஷயத்தனால நமக்கு ஒரு தாக்கம் இருக்குல்ல, அந்த தாக்கம் எப்பயுமே நமக்கு மறக்காது, அப்படி ஒரு விஷயம். ஆனா அண்ணன் சொன்னது ஒரு சூப்பரான பாயிண்ட். அண்ணனாவது அந்த ரெண்டு நிமிஷம் டைலாக் மறந்துருக்காரு, இடையே எல்லாமே மறந்து போயிடும்.
0: ரெண்டு நிமிஷம் மறந்துட்டு பிளாங்கா நின்ட்டாரு.
1: ஆமா நின்ட்டாரு. ஏதாவது பண்ணுடா அப்படின்னு நம்ம வாத்தியாரு சொல்ல, நறுக்குனு கில்லு வாங்க டக்குன்னு ஞாபகம் வர சூப்பரா வந்து சமாளிச்சிருக்காரு போல. நம்ம அந்த நாடகத்தை பார்த்துருக்கணும். மக்களே, நீங்களும் வந்து உங்களுக்கும் ஏதாவது இருக்கு இந்த மாதிரி மறக்கக்கூடாது மறக்கக்கூடாதுன்னு நினைச்சு அதை மறந்து போய் திரும்ப அச்சோச்சோ மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தா நீங்க நம்ம கிட்ட கால் பண்ணி சொல்லலாம். சொல்ல வேண்டிய நம்பர்
0: 9787-707-8 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம்
1: இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, ருத்ராவோட இல்ல அடியே அப்படிங்கிற பாடத்தை தான் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். 107.8 இது வாலிபேசி நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் குரு குருவர்.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21st பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ, அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: ஆனால் இப்போது நீங்கள் நான் எல்லாரும் அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அதனாலேயே அவர் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு, செம்ம பேஸ்புக்லாம் இருக்காரு. யார் என்னன்னு தெரியுமா?
4: நானா?
3: என்னப்பா சிரிக்கிற?
4: உங்க கூடலாம் சேர்ந்து இத்தனை நாள் இருக்குல்ல, அதுவே எவ்வளவு பெரிய மனசு எனக்கு.
3: என்ன என்ன என்ன,
4: உங்களை விட்டு போகாம உங்க கூடயே இருந்து இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்றல,
3: அது அன்பு பாசம், அந்த ஒரு பாலம்.
4: சரி, நீங்க என்ன விஷயத்த சொல்ல வந்தீங்க?
3: என்ன அப்படின்னா சொல்லிடுறேன் நான், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து குரு மற்றும் திவாகர். ஏன்னா நம்ம ஷோ பேரில் இருக்குல்ல.
4: ஓ, அதுக்காக நான் விஷயத்தை தான் சொல்கிறேன் நினச்சிட்டேன். சரி, விஷயத்துக்கு வாங்க.
3: என்ன அப்படின்னா, இப்போது நம்ம நார்மலாக ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோம், ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா டக்குன்னு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பில்லு கண்டிப்பாக கட்டி ஆகணும்ல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிளினிக்கில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து என்ன அப்படின்னா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் தான் வெற்றி. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ நம்ம அவர் கிளினிக் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறோம்ல, அப்படி பார்த்துட்டு நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னா நாளைக்கு தான் நாளானைக்கு தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாராம். உனக்கு மாச சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் கூட நீ தாப்பா.

0: எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா வீட்டுக்கு நல்லா போனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாரு
1: சார். உங்க பேர்ல மட்டும் வெற்றி இல்லை சார், உங்க வாழ்க்கையே வெற்றியா இருக்க போகுது சார்.
0: சூப்பரா இருக்குல்ல கேட்கும் போது, அந்த மனசு தான் நான் கடவுள்.
1: ஆமா,
0: என்ன மாதிரியா இருக்கு
1: உன்ன மாதிரியா? ஏன் நேற்று நான் உன்ட்ட ரெண்டு டீ கேட்டதுக்கே வாங்கி தர மாட்டேன், ஆனால் ஊட்டுக்கு டைம் ஆயிடுச்சு போகணுன்ட்டு போனியப்பா, நீ எப்போ கடவுள்?
0: அப்புறம் வாங்கி தரேன்னு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் கன்வே ஆயிடுச்சு.
1: நான் கடவுள் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு குருகுரு. சரி குருகுரு, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம்?
0: என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் மறக்கவே கூடாது மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து அதுக்கப்புறமா அதை மறந்து போய் அடடே நான் இதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயாவது ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்களா, அது என்ன அப்படின்றதா இன்னைக்கு இது வாலிப நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருக்கு.
1: இப்ப எனக்கு வெட்டு டாக்டர் தான் ஞாபகம் வராரு.
0: ஏன் திடீர்னு அவர் வராரு?
1: நான் வெட்டு டாக்டர் போயிட்டு, டாக்டர் எனக்கு தலைவலிக்குது காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்ற ஊசியை போட்டு விட்டு, டாக்டர் காசு எடுத்துட்டு வரல நான் சம்பளம் வந்தவனே கொடுத்துறேன் சொல்லிட்டு வந்துட்டு, சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் அதையும் நான் மறந்து போயிருந்த மாதிரி இருக்கு எனக்கு.
0: இதெல்லாம் அவர் கேட்டா என்ன நினைப்பாரு?
1: இனி போய் ஹாஸ்பிட்டல் பக்கமே நீ வராத அப்படின்னு நினைப்பாரு. இந்த மாதிரி மக்களே, நீங்க மறக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்த ஒரு விஷயம் எப்படியாவது ஒண்ணு நீங்க தவறதெல்லாம் மறந்துட்டு அச்சச்சோ அதை மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். நம்ம கிட்ட 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் குரு குருவனர் நீங்கள் பேசிட்டு ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு விளையாடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நீங்கள் நான் வாகை சுடா நினைப்பிலையும் வந்துட்டேன். இது வாலி பேசல நீங்கள் பேசலாம். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும் குரு குரு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
4: அதாவது நீங்க மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்து கடைசியில் அதை மறந்து போய் அடடா இதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அதுபடி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
3: நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் குரு, படிச்சிருக்கேன்னா இல்லை கேட்டிருக்கேனான்னு தெரியல. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம வந்து மறக்க மாட்டோம். பிடிச்ச விஷயத்தை மறக்க மாட்டோம் அப்படின்னா பிடிச்ச விஷயம் இல்லை, நம்ம மனதுக்கு நெருக்கமான விஷயமோ இல்லை நம்மளை நிறைய அஃபெக்ட் பண்ண விஷயமோ நம்ம அதை மறக்க மாட்டோம்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து நீ பண்ண தப்பு நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த விஷயத்த மறக்கணும்னு நினைப்போம், ஆனால் மறக்க முடியாது. இது மறக்கக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் மறந்துடுவோம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளால் பண்ண முடியும். இதை மறக்கணும்னு நினச்சி நம்ம டைவெர்ட்டானா அந்த மறந்துடுவோம். இதை மறக்கக்கூடாதுன்னு நினச்சி டைவெர்ட்டானா மறக்க மாட்டோம். புரியல சொல்கிறேன். இதில் என்ன மறக்கவே கூடாதுன்னு நினச்சி மறந்த அப்படின்னா, பர்த்டே டேட், என் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே டேட், இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். இப்போ வந்து நம்ம கேங்லேயே ஒரு சில 4-5 பேர் இருப்பாங்க, அவனுங்க ஒரு 12th படிக்கிறப்பெல்லாம் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸாக வைக்கிறதுலாம் பெரிய கிஃப்டாக நினைப்போம். ஏய் பாடுறோம் எனக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி சமயத்தில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட பர்த்டே டேட்டை நான் மறந்துட்டேன். ரெண்டு பேர் இருக்காங்க, டிசம்பர் மாதம் தான் ரெண்டு பேருக்கும் பர்த்டே. ஒருத்தருக்கு வந்து 12th வரும், ஒருத்தருக்கு வந்து 24th வரும். நான் என்ன பண்ணிட்டேன், 12th பர்த்டேக்கு வச்சுட்டு பதில் 24th பிறந்தனால அவனோட பர்த்டேக்கு எடுத்து ஃபோட்டோ எடுத்து 12th பிறந்தனால வச்சுட்டேன்.
4: அப்புறம்
3: என்ன டெலிட் பண்ணிட்டு வேற போட்டோ வச்சுட்டேன்.
4: உங்க ஃப்ரெண்டு கோச்சிக்கல?
3: கோச்சிக்கல, ஏன்னா அவனுக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய பேர். நம்ம இப்ப படத்துல காமெடியில கூட பார்த்திருப்போம், எங்க என்னோட பிறந்தநாள் டேட்டை சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டேட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நகைச்சுவா பேசுறப்ப கூட நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்க மாட்டோம், அதனால மறந்துடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் மறந்து நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் வாங்கினது இதெல்லாம் எனக்கு உண்டு. உங்களுக்கு ஏதாவது உங்க கல்யாணம் நல்லா இப்ப ஞாபகம் இருக்கும், ஆனா போக போக இருக்குமா அப்படிங்கிறது தான் தெரியல.
4: கோத்து விட்டு போயிடாதீங்க.
3: இல்ல சொல்றேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா குரு?
4: இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. ஸ்கூல் டேஸ்ல என்ன எக்கச்சக்கமா மறந்துருக்கேன். நிஜமாலுமே இது வந்துட்டு என்ன அப்படின்னா, கிளாஸ்ல ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்கல்ல, அப்போ வந்து தமிழ் டெஸ்ட் தான், தமிழ் சார் தான் அடிக்கடி

0: வரமாட்டார் கிளாஸுக்கு, ஸோ அவர் தான் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டெஸ்ட்லேயே மறந்து போய் மேக்ஸ் தான் நான் படிச்சுட்டு போனேன்.
1: அப்போ என்ன தமிழ் டெஸ்ட்டில் என்ன பண்ணீங்க?
0: எதுவுமே பண்ணல, முட்டி போட்டு முட்டி போட்டு.
1: இந்த மாதிரி நான் வந்து கடைசி நேரத்தில் ஹோம்ஒர்க் பண்ணாமல் சார் மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அது போய் சொல்லிட்டேன்,
0: இல்லை மறந்துட்டேனாலும் அவர் வந்து வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நான் படித்த காலத்தில்.
1: இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கப்பா, அந்த மாதிரிலாம் இருக்குது. மக்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மறக்கக்கூடாதுன்னு நினச்சி மறந்து போய் அச்சச்சோ மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர்
0: 9787707078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் இங்கே பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
1: இப்போ உங்களுக்காக சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டே இருக்குது. இது வாலிபாய்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபாய்ஸ் நிகழ்ச்சியில் குரு குரு மற்றும் திவாகருணன்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகளெல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணை ஆறுக்கும் ஒரு 5 துணை ஆறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்னு வாங்க இங்கிலீஷ்ல வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தார ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க.

இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சாமலைன்னு பேரு. கஞ்சாம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சாமலையின் பகுதியிலும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதி

0: மலை செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரம் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு சேர்த்ததுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை, இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட குரு மற்றும் திவாகர் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம எந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்து அதை டக்குன்னு மறந்து போய் அதுக்கப்புறமா ஞாபகம் வந்திருக்குல்ல, அடடா நான் இதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கு.
6: இப்ப நம்ம கூட அதை பத்தி சொல்றதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சோனா, பண்பலியின் இனிய தொகுப்பாளர்கள் வந்து சிவாகர் குரு இருவருக்கும் எங்க மாலை வணக்கத்துல. திருப்பூர் மாவட்டம் மோர் ஆதவங்க.
6: வணக்கம் ஆதவனா.
7: வணக்கம் வணக்கம் இருவருக்கும் வணக்கம். அதவங்க
6: சொல்லுங்க.
7: சொன்னீங்க மரண்டங்களுக்கு ரெண்டு லைன்ல வரும் அது சொல்லிடுமா
6: சொல்லுங்க.
7: 13 வயசு 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தேன். திருப்பூர் மாவட்டம் தாராவரத்து பகுதியில் எழுதாம ஊருங்க, அரசு பள்ளிங்க.
6: ஓகேண்ணா.
7: 8ஆம் வகுப்பு படிச்சுட்டுக்கல. இப்ப இரும்பு கை மாயாவி காமிக்ஸ் புக் படிக்கிறேன்னா எனக்கு ரொம்ப ஆர்வம்ங்க.
6: ஓகேண்ணா.
7: அறிவியல் பாடத்துக்கு நடுவுல வச்சு நான் பாடத்தை கவனிக்கிற மாதிரி அதை அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆசிரியர் சைக்காலஜி படிச்சவங்க மாணவர்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்குமா, மாயமா போயிருமே, கையை மட்டும் வந்து எல்லாத்தையும் கேட்டவொன்னு ஆள் இருக்காது, அடடா குடுறது பண்ணி போட்டியாப்பா அப்படின்னு வாங்கி ஓட்டாரு மேசையில.
6: அப்புறம்
7: நான் என்ன ஒண்ணு எழுவேளை விட்டுருங்க, நான் என்ன சரி அத்தச்சும் அதே மறந்துடுவாருன்னு நினைச்சு இடவேளுக்குள்ள அவரு அவங்க எல்லாம் போனவரு அந்த மாயவுக்கு பழையபடி வயசு அப்பெல்லாம் குறிப்பிட்டா இருந்தேன், அதை அதை எடுத்துட்டு வந்து பழையபடிய பயிற்சி புத்த போய்களை எடுத்துக்கிட்டேன். என்னங்க என்ன பண்ண, என்ன ஆச்சுன்னா அவர் மறந்துடுவாரு மாத்த உள்ள வந்து முத வேலையை எடுத்து கேள்வி திறந்து வந்து மாயாவி எறும்பு கை மாயாவி மாயமா போய் சாசம் பண்ற காமிக்ஸ் குங்குமா இல்ல எங்கேயோ பறந்து போயிருச்சு எங்க போயிருக்கு அப்படின்னு அதவா புத்த போய் தூக்கிட்டு வந்துட்டாரு. மறந்து நான் போய் சார் என்ன சார் பண்றது, இட வேலை பேரில் இப்படி வேற அவமானம் படுத்திட்டு நான் எல்லாம் உப்பு படிக்கிறேன் எல்லாரும் மாதிரி முன்னாடி சொல்லி அதையும் கண்டு வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டி, நான் உனக்கு வச்சிடுறேன் என்னைக்கு என்னையவே ஏமாத்திரியா. எங்கப்பா ஆசிரியருங்க பொய்யிலே வருது பொய்யிலே.

0: கலந்த புலவர் பெருமான நீ ரெண்டு காலத்துக்கும் போயிட்டு நான் அவரு மாடா மறந்துருவாரேன்னு பார்த்தேன் இதே தூக்கி கொண்டு பண்ணிட்டு அப்புறம் இந்த காமிக்ஸ் புக் படிக்கிறவங்களுமே விட்டு போச்சுங்க. ரெண்டு பேருக்கு இந்த நிகழ்ச்சி சொல்றேன்.
1: சூப்பர் சூப்பர் மறந்து போய் நம்ம சொல்லுங்க சொல்லுங்க நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: அதாவது என்னன்னா புக்குள்ள வச்சு படிச்சதை மறந்து போய் மாட்டிக்கிட்டு புக்கையே மறந்து போற நிலைமை ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த இரும்பு கை மாயவி அப்படிங்கிற காமிக் புக் வந்து அவர் சொன்ன ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொண்டு வந்திருக்கோம்.
2: எதனாலாம்
1: அது நான் சின்ன பையனா இருக்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி காமிக் புக் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்பயுமே இருக்கு, ஆனா நம்ம ஊர்ல அது அவ்வளோக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்கெட்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, பார்லிஜி இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் வாங்கணும்னா அந்த பிஸ்கெட்டுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. சூப்பர் மேன் காமிக் ஆமா சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த நோட் பேட் சின்ன நோட் பேட் இருக்குல்ல, ஃபோன் டைரி மாதிரி இருக்கும். அந்த புக்கு வந்து பாக்குறதுக்கு செமையா இருக்கும். அந்த ஒரு காமிக் புக் ஃப்ரீயா தருவாங்க, அதுவே வந்து கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க இந்த சீரிஸ் 1 சீரிஸ் 2 ன்னு. அது ஒரு நஸ்டாலஜிக் ஃபீல் குரு. அந்த காலத்து நினைவுகள்லாம் ஆதோ நான் தூக்கி போட்டு என் நெஞ்சுக்குள்ள அழுத்திட்டு போயிட்டாரு. ஆனால் சூப்பர் நான் அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. மக்களே உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி மறந்துடக்கூடாது மறந்துடக்கூடாதுன்னு நினச்சி மறந்து போயிட்டு அச்சச்சோ நான் மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணி பேச வேண்டிய நம்பர்
2: 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான வைபான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீச்சலே தெரியாது, ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு, அவர் மூழ்கவே இல்ல. அது எப்படிடா? ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா?
2: ஐயோ ராமா!

0: வரேக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வரன்னு அடம் பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் திவாகர். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட நேயர்களுமே அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. எந்த தலைப்பில் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த ஒரு விஷயத்தை மறந்து போய் அடடே இந்த ஒரு விஷயத்தை நான் மறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. ஸோ அப்படி இருந்ததுன்னா அப்படி அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம கேள்வியாக வந்து வச்சுருந்தோம். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய பேர்லாம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
5: இன்னைக்கு நாம் வந்து என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி மறக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்து மறந்து போய் திரும்ப அச்சோச்சோன்னு அதை மறந்துட்டேனே அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருந்தோம்ல, பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட அதை பற்றி பேசுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம். மிக மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
2: அருமையாக இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன்ப்பா.
2: ஓகே ஓகேண்ணா. அண்ணா, நீங்கள் வந்துட்டு மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்து மறந்த ஒரு விஷயம் ஏதாவது இருக்காண்ணா?
6: ஆமாப்பா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பிறந்த நாள். கரெக்டா ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் என் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஹாப்பியா கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில எப்படி மறந்தேன் அப்படின்னு தெரியல, ஆகஸ்ட் 5ஆம் தேதி சுத்தமா மறந்துட்டேன். கிறிஸ்தவமா ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்னைக்கு ஞாபகம் வருது, ஐயோ நேற்று ஆகஸ்ட் 5ஆம் தேதியே நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டே போயிருக்குமே, ஆகஸ்ட் 4ஆம் தேதி யோசிச்சுமேனு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் அந்த தடவை விஷே பண்ணல. அவன் வந்து நினைச்சுக்கிட்டான், என்ன விட உனக்கு என்னடா அப்படி முக்கியமா போயிடுச்சு, என்ன எப்படி மறந்துட்டு, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லையா அப்படின்ட்டு நம்ம தப்பா நினைச்சு வச்சிருந்தான். கடைசியில நானு அவனுக்காக வாங்கின கிஃப்ட வந்து என்னுடைய ரேக்ல இருக்கு, நீயே வந்து வீட்டுல பாருன்னு காமிச்ச உடனேதான் ஓகே நான் உண்மையா மறந்துட்டேன் அப்படின்ட்டு அவன் நினைச்சு கொஞ்சம் காம் டவுன் ஆனா. பட் அந்த ஒரு வாட்டி நான் மறக்க கூடாது, ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட கொடுக்கணும், இது செய்யணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், அவனை ஹோட்டல் கூட்டிட்டு போனோம், கேக் கட்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு பயங்கரமா பிளான் போட்டு
2: நீங்க மட்டும் இல்லைன்னா இனிமேட்டு ஆகஸ்ட் போய் நாங்களும் மறக்க மாட்டோம்.

0: அது சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான்.
1: கரெக்ட் கரெக்ட் அண்ணா, சூப்பர். தேங்க் யூ சோ மச் அண்ணா. நினைக்கிறேன் அதை வச்சும் நான் வந்து பர்த்டேலாம் விஷ் பண்ணியிருக்கேன்.
2: என்னண்ணா டெக் குருவா?
1: இல்லை இல்லை, மெட்டாவுக்கு நன்றி. மார்க் ஜூக்கர்பர்க் அவரோட கை வண்ணங்கள் வந்து இப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
2: சூப்பர் சூப்பர்ண்ணா. நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்ததாக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து பேசலாம் இது வாலிப பேசு நிகழ்ச்சியில்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வயசு.
5: என்ன இது?

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் சம பேசு பொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கான தலைப்பில் நம்மளோட நேயர்களும் வந்து அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் பேச போறாருங்க. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூடியூப் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க நம்ம தாமோதரன் ப்ரோ தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. இவர் வந்துட்டு ரெகுலராக ட்ராவல் பிளாக்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காரு. இவரோட ட்ராவல் பிளாக்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும், நாமளே ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் வந்து கிடைக்கல. ஸோ அந்த ஒரு ஃபீல்லாம் இவரோட வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கே வந்து கிடைக்குங்க. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாமா? தாமு பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களுமே லாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட்டாக கூட உங்கள் பேஜுக்கான பேர்லாம் எப்படி வச்சோம், அதுக்கான வரலாறுகள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக ஃபன்னாக இருந்தது. ஸோ இப்போ எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸும் அவங்க போட்டிருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து மறக்க மாட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட் அப்படின்றதே அவ்வளோ ஸ்பெஷலாக வந்துருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பேஜில் போட்ட ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன ப்ரோ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா?
1: ஆக்சுவலி 2021 நவம்பர்னு நினைக்கிறேன், ஊரில் பசங்களாம் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்காக சும்மா நான்வெஜ் எடுத்து சமைக்க போகல, அவுட்டர் ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது சமைச்சு சாப்பிட்றதை ஒரு காமெடியாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போட்டது தான் ஒரு வீடியோ. அதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஆனால் அப்போ யூடியூப் வந்து பெருசாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம், ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுற போகிறோம் ஐடியா இல்லை. ஸோ அகைன் நான் பொள்ளாச்சி போனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கல்யாணத்துக்காக மூணார் வந்து என்னோடய கொலிக்கு வந்து மூணாரில் கல்யாணம் பண்ணாங்க. ஸோ விசிட் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகணும். போகிற வழியில் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வழியில் மூணார் கேரளா போகிறதுல அந்த பஸ்ஸில் போகிறது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். எடுத்துட்டு சரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஃப்ரீ டைம் தானே இருக்குன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி, அப்போ எதுவுமே தெரியாது எப்படி எடிட் பண்ணும், எப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும், எதுவுமே தெரியாது.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் அவங்களோட கண்டென்ட் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எதுவுமே தெரியாத விஷயத்தை வச்சு தான் அப்லோட் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபஸ்ட்டு போடுற கண்டென்ட் வச்சு தான் அடுத்தடுத்த கண்டென்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு ரீச் ஆகுது இல்லை, ஸோ அந்த ரீச்சை வச்சு தான் அடுத்தடுத்த கண்டென்ட்க்கான பிளானிங்கும் வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் நம்ம தாமு பிரதரும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம தாமு பிரதர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம தாமோதரன் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களுமே நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க உங்களோட அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட்கான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சு பிரதர்?
4: 2021 டிசம்பரில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். அப்புறம் சின்ன சின்ன வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜனவரி வந்தது. ஜனவரி மாதத்தில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். யூடியூப் வந்து ஒயிட்டி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த எப்பிஎல்லாம் வீடியோஸ் வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒயிட்டி ஸ்டுடியோன்னு இருக்கும். திடீர்னு ஐபி செக் பண்ணுறேன் திடீர்னு பார்த்தோம்னா 10,000 வியூஸ், 5,000 வியூஸ்,

0: ஜனவரி ஃபர்ஸ்ட் மந்த்ல 5000 ரூபீஸ் 20000 ரூபீஸ்னு போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த நான் உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணார் போற அந்த பேருந்துல பயணம் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ தான் எனக்கு ஹைக் கொடுத்துச்சு. ஸோ அந்த வீடியோ எனக்கு ஃபர்ஸ்ட் மாரி ஜனவரி மந்த்ல எனக்கு ஹைக் கொடுக்கும். திடீர்னு பாக்குறேன் 10,000 சப்ஸ்கிரைபர் 5,000 சப்ஸ்கிரைபர் ஆகுது. டே பை டே பார்த்து குரோ அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏன் இந்த பஸ் டிராவல வந்து கண்டென்ட்டா எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அடுத்து அகைன் நெக்ஸ்ட் வீக்கே வந்து வால்பாறை பிளான் பண்ணேன். பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை போனேன்.
1: சூப்பர் ப்ரோ, கேக்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட கண்டென்ட்கே இவ்வளவு ரீச் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்டா தான் வந்திருக்கும். நீங்களுமே தொடர்ந்து உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து போட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பார்க்கும் போதுமே அவ்வளவு சூப்பரா இருந்தது பிரதர். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா போடுங்க. அது மட்டும் இல்லாம டிராவல் வாக்ஸ் எல்லாம் வந்து பண்றீங்களா, அதெல்லாம் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போய் ஃபீல் பண்ணா எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதெல்லாம் உங்க வீடியோஸ் பார்க்கும் போதே வந்து தெரியுது பிரதர். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பிரதர். ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து கடை சைட்டில் மறந்து போயிட்டு அதே விஷயம் திருப்பி ஞாபகம் வந்திருக்கும்ல, அடடே இதை நம்ம மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் இன்றைக்கி கேள்வியை கேட்டிருந்தோம். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதவன், திருப்பூர்லேருந்து கஸ்தூரி, சந்திரசேகரண்ணா காட்பாடியிலேருந்துலாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி ஸ்பெஷலாக வந்து திவாகரண்ணா வந்துட்டு எக்ஸ்டாண்டர்ட் கேமியோரோவில் வந்து பண்ணியிருந்தாரு. அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது.
2: இல்லை அதை நான் பேசிக்கிறேன், இப்படிலாம் பேச
1: இது அன்எக்ஸ்பெக்டட் கேம்பியோ
2: இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கப்பா வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து நான் குரு கூட சேர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சி சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இந்த டாபிக், இன்னைக்கு இந்த தலைப்பு மறந்துடக்கூடாதுன்னு நினச்சி மறந்து போய் திரும்ப ஞாபகம் வந்த விஷயத்தில் நிறைய பேர் கால் பண்ணி
1: சூப்பரா போனிச்சு. இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை தான் நீங்க சொன்ன பாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 9781 7 0 0 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை பயங்கரமா ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இப்போ ஒரு சில இடங்கள்ல மழை பெஞ

நமக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்காத இடத்துல நாம எவ்வளவுதான் அன்பை கொட்டி தீத்தாலும் அதுக்கு மதிப்பு இல்லையேன்னு புரிஞ்சப்போ உங்க மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இது பெண்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய நிலையா இருக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு. நேயர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது குடும்பத்துக்காக ஓடி ஓடி தேஞ்சி ஓஞ்சி ஆஞ்சி இந்த நேரத்துல மறுபடியும் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்ச நேரம் உங்களுடைய மனசு ரிலாக்ஸா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருக்கேன். சோ இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இருக்கே. சோ வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு அழுத்தமான கேள்வி, என்னோட மனசுக்குள்ள ரொம்ப நாளா உதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி தான் எடுத்து வந்திருக்கேன் பெண்கள் எல்லாருக்காகவும். இந்த கேள்வி கண்டிப்பா உங்களோட மனசுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்குள்ளேயே வந்திருக்கும். என்னடா இப்படி நம்ம வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் அன்பை கொட்டி தீர்த்தாலும் அதுக்கு மதிப்பே இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சப்போ அப்போ உங்களுக்கு எவ்வளவு வலிச்சது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. பொதுவாவே இந்த உலகத்துல எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், சுயமரியாதை. பணம் காசு இருக்கோ இல்லையோ நாம மத்தவங்களை மதிச்சு நடக்கும் போது நமக்கும் அந்த மரியாதை திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான். ஒரு வெளியிடத்திலயோ இல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சா அந்த இடத்தை விட்டு நம்ம உடனே விலகி வந்துருவோம். இது எல்லா மனிதர்களும் சாதாரணமா நினைக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில அந்த அவமரியாதை அப்படின்றது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில இல்லாத ஒண்ணா மாறிடுச்சு. ஏன்னா அவங்க உயிரா நினைக்கக்கூடிய சொந்தங்கள் கிட்ட இருந்து இந்த பெரும்பாலும் இந்த அவமரியாதை இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. விடிஞ்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சாலும் நீ சும்மாதான வீட்டுல இருக்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வர ஆரம்பிக்கும். என்ன செஞ்சுட்ட அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். ரொம்ப சாதாரணமா தூக்கி வீசுற அந்த வார்த்தைகள் அவங்களுடைய சுயமரியாதையை அப்படியே வந்து சுக்குநூறா உடைச்சிட ஆரம்பிக்கும். நாலு பேர் முன்னாடியோ, ஏன் பெத்த குழந்தைகளுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காம உனக்கு என்ன தெரியும், நீ வீட்டுல தானே இருக்க, பேசாம இரு அப்படின்னு ஒரு வார்த்தையில அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை அடக்கிறப்போ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வலி இருக்குல்ல, அது நரக வேதனை தான் ஒவ்வொரு பெண்ணுமே அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வெறும் தனி மனிதைய கூட மதிக்காம வெறும் கடமைக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு இயந்திரமா இந்த குடும்பம் பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க பெண்கள். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்காக தான். நீங்க இந்த மாதிரி நரக வேதனைகளை அனுபவிச்சிருக்கீங்களா? குடும்பத்துக்காக உங்க வாழ்க்கையில இவங்க என்ன ஒருபோதும் பொருட்டாவே மதிக்கலையே, என்னோட உழைப்புக்கும் உணர்வுக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கலையே, நீங்க ரொம்ப வேதனைப்பட்டு கண் கலங்கின அந்த தருணம் எது? அந்த அவமரியாதையை தாங்கிக்கிட்டு இன்னைக்கும் நீங்க அவங்களுக்காகவே வாழ

வேண்டிய சூழ்நிலை இருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது மறக்காம கால் பண்ணுங்க. 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய மனநிலை அப்படி இருந்திருக்கா அப்படின்றத பத்தி மறக்காம சொல்லுங்க. நேரிலே தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்தடுத்து பாடல் இருந்துட்டு இருக்கு. பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா.

அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராமசுப்ரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர், ஆனால் சில்வியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க.

0: எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராமசுப்ரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராமசுப்ரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்போவுமே பொண்ணுங்கன்னா மென்மையானவங்க தான். அவங்களுக்கு எதுக்கு சண்டை, கோபம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இலக்கணங்களை எழுதி வைப்பாங்க. ஆனால் அந்த இலக்கணங்கள் எல்லாத்தையும் ரிங்குள்ளே போய் மிதிச்சு தன்னோட கைகளால் ஒரு புதிய சரித்திரத்தை எழுதியிருக்காங்க ஒரு சிங்க பெண். அப்படிப்பட்ட ஒரு பெண் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. யார் அந்த சாதனை பெண் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நயன் மேண்ட்லிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க ஒரு சாதாரண பெண்ணா கலப்பு தற்காப்பு கலை, அதாவது மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதிரடியான ஆபத்தான விளையாட்டை தேர்ந்தெடுத்தப்போ இவங்களுடைய லட்சிய பயணம் வந்து ஆரம்பிக்குது. தற்காப்பு கலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் தான் இவங்களுடைய ஆரம்ப கால பலமா இவங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. பொதுவா பெண்களுக்கு இந்த மாதிரியான சண்டை விளையாட்டுகள்லாம் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி சுத்தி இருக்கக்கூடிய சமூகமும் பேச ஆரம்பிப்பாங்க. எக்கச்சக்கமான அவநம்பிக்கை வார்த்தைகள் எல்லாமே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதெல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் இவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கிறாங்க பெண்கள் சாதனை பண்ணிட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களை யாராவது நீங்க மென்மையானவங்க, உங்களால முடியாதுன்னு சொன்னா அவங்க முன்னாடி நீங்க எழுந்து நின்று

உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத உங்களுடைய வார்த்தைகளால சொல்லாம உங்களுடைய உழைப்பாலும் சாதனையாலும் வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இதுதான் வந்து நயன் மேண்டலிக்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வீசப்பட்ட அந்த அவநம்பிக்கையா இருக்கட்டும், சமூகத்தினுடைய பார்வையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தகர்த்தெறிஞ்சு அந்த தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிங்குக்குள்ள போய் நிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா இந்தியாவோட கொடிய உலக அளவுல வந்து தெரிய வச்சிருக்காங்க, இந்தியாவோட தரத்தையும் உயர்த்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இந்த மாதிரி நம்ம உலகத்துல நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சாதனை பெண்கள் எல்லாத்தையும் வந்து நான் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நயன் மேண்டலிக் மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து சாதனை படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளம் வீராங்கனையை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்திருக்கேன். இன்னும் தொடர்ந்து லெசல்லெஸ் நிகழ்ச்சியில நிறைய இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒருத்தருக்கு நீச்சலே தெரியாது ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு அவர் மூழ்கவே இல்லை. அது எப்படிடா? ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா?
2: ஐயோ ராமா.

0: வராக்கா நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏண்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற, சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து நான் ஒரு விஷயத்த வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். பெண்கள் உடற்பயிற்சி செய்யறவங்க எத்தனை பேர், உடற்பயிற்சி செய்யாதவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சேன். கேட்டு பார்த்தா ஒரு சிலர் மட்டும்தான் வந்து நான் யோகா பண்ணுவேன், எக்ஸசைஸ் எல்லாம் பெருசா பண்றது இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு சிலர் நான் எப்பயும் போலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம், அதாவது உடற்பயிற்சி செய்யாம இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க உடற்பயிற்சி செஞ்சா எந்த அளவுக்கு இருக்கும், உடற்பயிற்சி வீட்டில இருந்தே எவ்வளவு பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. பெண்களுக்கு ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, ஆபீஸ் வேலைக்கு போகணும்னு போக ஆரம்பிக்கிறாங்க, வீட்டு வேலைக்கு நடுவுல ஒரு சிலர்லாம் வந்து ஜிம்முக்கு போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால வீட்டுல இருந்தே யதார்த்தமா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் ஒரு டிப்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இருதய நிறுவனம் வந்து பெண்களுக்கு ஏன் சீக்கிரமா சக்கர நோயும் ரத்த அழுத்தமும் வருது அப்படின்னு சொல்லி ஆய்வு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் எளிய உடற்பயிற்சி செஞ்சாலே இந்த மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு 40% குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் டைம் ஒதுக்கி உங்களுடைய உடலை வந்து கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த அழுத்தம், மாரடைப்பு வருது, சக்கர நோய் வருது, இதெல்லாமே தவிர்க்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், ஜிம்முக்கு போகாமலே நீங்க வீட்டிலே வந்து உடைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடுப்பு மற்றும் அடிவயிற்று சதையை வந்து குறைக்கிறதுக்கு ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி நீங்க பண்ணலாம். அது எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முட்டி அளவுக்கு இருக்கக்கூடிய சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கலாம். ஸ்டார்டிங்ல 10 முறை நீங்க பண்ண ஆரம்பிங்க, அடுத்தடுத்து ஒரு 30 அந்த மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கனாவே அதுவே வந்து உங்களுடைய இடுப்பு எலும்புக்கு வந்து பலமா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து புஷ்அப், தரையில படுத்து புஷ்அப் பண்றது அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அதனால செவுர்ல கையை வச்சு லேசா முன்னாடி பின்னாடி நகர்ற மாதிரி வால் புஷ் அப்படின்றது நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கைகள்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத சதையை வந்து அது குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி இதயத்தை பலமாக்குறதுக்கு ஒரு கார்டியோ இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே இடத்துல நின்றுட்டு கால்களை நல்லா முன்னாடி பின்னாடி நடக்கிற மாதிரி ஸ்பாட் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவியை பார்த்துக்கிட்டே யதார்த்தமா ஒரு 15 நிமிஷம் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கலோரிகள் எல்லாம் எரிய ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். சோ அதாவது நின்ன இடத்துல இருந்து நடக்கிறது, இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இது இதயத்துக்கு பலத்தை தர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவாங்க, காலை எழுந்ததுக்கு அப்புறமேட்டு கை கால்களை நல்லா நீட்டி நிமிர்ந்து எளிய ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. சோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு அப்படின்றது நாள் முழுக்க டயர்டா ஆகாம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையுமே டெய்லியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சோ ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை வந்து பெண்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி லெச லெச நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களே கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் வந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரண்யாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து நிகழ்ச்சியில பேச போறாங்க. சரண்யாக்கா யார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டினி ட்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கே ஸ்பெஷலா வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தயாரிச்சு அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்றதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவில வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க.
6: இருக்கும் அந்த தூக்கம் கெட்டதெல்லாம் தெரியும், கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும், சம்டைம் சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணிருப்பேன், எனக்கே தெரியும். இல்ல நம்ம ஒரு மாதிரி இருக்கும், பசங்க கிட்ட சம்டைம்ஸ் கத்திருவோம், ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அந்த டைம் ஃபுல் சப்போர்ட் என் ஹஸ்பண்ட். என்ன பண்ணுவாருன்னா வெளியில கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணுமே சும்மா ஒரு லாங் டிரைவ் எதுவுமே பண்ண மாட்டேன், பேசவும் மாட்டேன், அப்படியே சும்மா வெளியில கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். அது மைண்ட் வந்து கொஞ்சம் அதுவும் எப்படின்னா அமைதியா இருக்க பிளேஸ்க்கு கூட்டிட்டு போக சொன்னேன். இப்ப பீச், இந்த ஷாப்பிங் சென்டர், டி நகர், அந்த மாதிரி சைட்க்கு போவோம். அந்த க்ரௌடை பார்த்துட்டு இது பண்ணா நம்ம மைண்ட் டைவர்ட் ஆயிடும். அந்த மாதிரி நான் மைண்ட் டைவர்ட் கொண்டு வந்துருவேன். இன்னொன்னு வந்து என்னன்னா எனக்கு வெளியில கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணாததுக்கு ரீசன் வந்து நான் கொடுக்கற ஃபினிஷிங் வந்து அவங்க கொடுக்கல. நான் 2-3 இடம் ட்ரை பண்ணி பார்த்தது. சோ வந்து எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராததுனால தான் இப்ப நானே ஸ்டிச் பண்ணி ஒரு குழந்தைங்களுக்கு போடும்போது ஓகே நம்மளால பண்ணும்போது நம்மளே பண்ணலாம், நம்மளால எவ்வளவு முடியுதோ பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இதை நான் ஓவர் கம் பண்ணது கொஞ்சம் இந்த மாதிரி வெளியில போறது, டிரைவ் பண்றது, கோவிலுக்கு போறது, அந்த மாதிரி போய் மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டேன்.
5: மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னா வெளியில் போயிடுவேன். ஸோ இதை தான் வந்து நான் என்னோட டிப்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் வந்து அதாவது ஒரு வாரமாக நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வார இறுதியில் நான் வந்து வெளியில் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போக சொல்லிடுவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட வந்து சரண்யாக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து இல்லை ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு. நிறைவு பகுதியா வந்து நம்ம கூட சரண்யாக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு சரண்யாக்கா நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிடலாம். சரண்யாக்கா, நீங்க ஆரம்பத்துல சென்னையில தான் இருந்தீங்க, எப்போ சேலம்ல நீங்க ஷாப் ஓபன் பண்ணீங்கக்கா?
5: நான் வந்து சேலம் வந்து இப்ப 3 மந்த்ஸ் தான் ஆகுது. ஆக்சுவலா நேட்டிவ் சேலம் தான், செவப்பேட்டில தான் இருக்கும். இப்ப 3 மந்த்ஸ் தான் ஆகுது. இது வந்து கிட்ஸ் போட்டிக் வந்து ஆருத்ராங்கிற நேம்ல ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதுவும் பொண்ணுக்காக ஸ்டார்ட் பண்ணத்தான். அதுக்கப்புறமேட்டு கிட்ஸ்க்காக சொல்லிட்டு ஸ்டேஷனரிஸ், அதாவது பாப்பாவோட ஒரு பர்த்டேக்கு வந்து யூனிகார்ன் தீம்ல ஹேம்பர் மாதிரி கிரியேட் பண்ணி அவளுக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணேன். அவளுக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. யூனிகார்ன் டைரி, யூனிகார்ன் பென்சில், எரேசர் இது பண்ணிட்டு. ஸோ அப்போ வந்து திரும்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நாம ஏன் இதை பிசினஸா பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதா கொடுக்க கூடாது. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ட்ரெஸ்ல வந்துட்டு எல்லா ட்ரெஸ்லயுமே குழந்தைங்க ட்ரெஸ்ல ஒரு குட்டி ஹேம்பர் மாதிரி வச்சு கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பின், ஒரு சின்ன கிளிப்ஸ் இல்ல ஒரு எரேசர் என்னவோ அதை நான் வச்சு, என்ன ஒகேஷன்ல இல்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாங்கனாவே நான் அது கொடுப்பேன். ஸோ குழந்தைங்களுக்கு அது ஹாப்பியா இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்டை திரும்ப குழந்தைங்களுக்கு சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் டைனி ட்ரெஷர்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் செவாப்பேட்ல அது ஷாப்பாகவும் ரீட்டைல் ஷாப்பாகவும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னோட ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாமே தீம் பேஸ்டு, பென்சில் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், பென்சில், எரேசர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
4: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. ஸோ இதே மாதிரி நீங்க அடுத்தடுத்து உங்களுடைய ஷாப்ல வந்து குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து வரணும் அப்படின்றத நானுமே நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட வந்து சரண்யாக்கா தான் பேசியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. ஸோ இப்போ நானுமே நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷக்கலக குட்டீஸ். ஸோ ஷக்கலக குட்டீஸ்ல இருந்து நிகழ்ச்சியில நான் இப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி ஹரிணி இருக்காங்க. ஸோ ஹரிணி வந்து நான் வந்து நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஹரிணி கிட்ட எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். ஹரிணி
6: சொல்லுங்கண்ணா. ராஜண்ணா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் ஹரிணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானுமே சூப்பரா இருக்கேன்.
4: ஷக்கலக்க குட்டீஸ் தொகுத்து வழங்குறதுக்காக முன்னாடியே வந்துட்டீங்க போல.
6: ஆமா, 7 மணிக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணோம்ல.
4: ஓகே ஓகே ஹரிணி. ஹரிணி, நான் வந்து நிகழ்ச்சியில வந்து பெண்கள் எல்லாருக்கும் எக்ஸசைஸ் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வீட்டுல வந்து பெண்கள்லாம் எக்ஸசைஸ் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்கேன், டிப்ஸாவும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட இருந்து கேள்வி ஆரம்பிச்சிடலான் இருக்கேன், பெண்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஆனா உங்ககிட்ட வந்து என்னன்னா எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, எப்போல இருந்து பண்ண ஆரம்பிச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
6: ஸோ எக்ஸசைஸ் அப்படின்றது ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்பல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்றது தான், ஆனா அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தச்சு விட்டுரும். இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராச்சும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
4: ஓகே, நீங்க டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் டெய்லி சைக்கிளிங் பண்ணுவேன், இல்ல ஷட்டில் பேட்மிண்டன் இந்த மாதிரி.
4: ஓகே ஓகே ஹரிணி, நானுமே இப்போ நீங்க வேற வந்துட்டீங்க, நானுமே நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம்னு இருக்கேன்.
6: ஓகே நன்றி.
4: சூப்பர் சூப்பர் ஹரிணி. நேயர்களே, நீங்களுமே வந்து வீட்டுல பெண்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல பெண்களுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்களுமே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஒரு நாளைக்கு ஹரிணி மாதிரி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் ஓவர் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணாம இல்லைனாலும் ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறேன். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி. சேவல் இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய கிராமத்துல விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு கோழி பண்ணை ஆடு பண்ணை நிறைய இருந்துச்சு. அந்த கோழி பண்ணையில ஒரே ஒரு சேவலை மட்டும் அவர் வந்து வளர்த்துட்டு இருந்தாரு. சோ அந்த சேவல் என்ன பண்ணும்னா, டெய்லியுமே காலையில 5 மணி ஆச்சுன்னா கூரை மேல ஏறி உட்காந்து கூவ ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா கூரை மேல ஏறி உட்காந்து கூவ ஆரம்பிச்சிரும். இதுதான் தினசரி வேலையாவே பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, மதிய நேரத்துல இறைய தேடி காட்டுல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போதான் அந்த காட்டுல சேவலுக்கு ஒரு வைரக்கல் கிடைச்சிச்சு. அது ஒன்றும் பெரிய வைரக்கல் இல்லை, சின்னது தான். பட் அந்த வைரக்கல்லை பார்த்த உடனே சேவலுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை நம்ம எப்படியாச்சும் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த வைரக்கல்ல எடுத்துட்டு தன்னோட பண்ணைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா தன்னோட இடத்துல அந்த வைரக்கல்ல ரொம்ப நாளா பத்திரமா வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, சேவல் விவசாயி போட்டுட்டு இருந்த இறைய சாப்பிடும்போது ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம இந்த இறைய எவ்வளோ ஈஸியாக சாப்பிட்றோம், ஆனால் அந்த வைரக்கல்ல நம்மளால சாப்பிடவே முடியாதே, ஆனால் அதை நம்ம வச்சிருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு யோசிச்சுச்சு. அப்படி யோசிச்ச சேவல் உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வைரக்கல்ல எடுத்துட்டு போய் தன்னோட ஓனரான விவசாயி கிட்ட கொடுத்துருச்சு. இதனால எனக்கு எந்த பயனும் இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாம சொல்லி அந்த விவசாயி கிட்ட அதை கொடுத்துருச்சு. ஸோ அந்த விவசாயியும் அதை வச்சு ஆட்டு பண்ணையும் கோழி பண்ணையும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, வைரக்கல் சேவலுக்கு அவசியமே இல்லை. ஸோ அதனால நமக்கு தேவையில்லாதது நம்ம கிட்ட எதுக்கு, அது மற்றவங்களுக்காச்சும் பயனுள்ளதா இருக்கும் இல்லையா அப்படின்ற யோசனையில அது வந்து அதை விவசாயி கிட்ட கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் நமக்கு தேவையில்லாத பொருளை எப்பயுமே நம்ம கிட்ட வச்சிருக்க கூடாது. அது நமக்கு பயனற்றதா இருக்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அதை கொடுத்துட்றது ரொம்ப நல்லது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: யஷ்வந்த்.
0: யஷ்வந்த், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th.
0: சூப்பர் சூப்பர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க யஷ்வந்த்?
1: ரேஸ்க்ரோக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: ஓஹோ, சரி. உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: ரித்திக், சித்தார்த், சாய்ஷன், சனகவேலம், கவின், ரித்விஞ்ச், யஷ்வந்த், யஷ்வந்த், அஜயஷ்னா, அவ்வளோதான்.
0: வாவ், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்துல கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. ஷக்கலுக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட யஷ்வந்த் தான் ரொம்பவே சூப்பராக பேசிகிட்டு இருந்தாரு. அடுத்ததாக நம்ம யஷ்வந்த் கூட தான் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சு குழந்தைகளோட நலனை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் வைஷ்ணவி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. மேம் வணக்கம். மேம், மேம் குழந்தைங்களுக்கு பொதுவாகவே அதிகமாக சளி காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கான காரணம் என்ன மேம்? அதோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மேஜரான க்வெஷ்சனே இது தான், ஏன் என் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்றது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் மேம்.
6: பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிற ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, என் குழந்தைக்கு எப்போவுமே சளி இருமல் இருந்துகிட்டே இருக்கு, இது நார்மலா இல்லை மேற்கொண்டு ஏதாவது எவாலுவேட் பண்ணணுமா அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. ட்ரூத் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைங்க அதாவது ஒரு 5-6 இயர்ஸுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா கோல்ட் அண்ட் காஃப் அப்படிங்கிறது ரொம்பவே காமன். சொல்ல போனா ஆவரேஜா ஒரு வருஷத்துல ஒரு குழந்தைக்கு 10-12 times வரைக்கும் சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது காமன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ ஸ்கூல்ல இருக்கிற குழந்தையோ, ஈவன் டே கேர்ல இருக்கிற குழந்தை இல்ல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல இருக்காங்க, நிறைய குழந்தைங்களோட அவங்க பழகிறதுனால அவங்களோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா கோல்ட் அண்ட் காஃப் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லைக் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் அப்பதான் வந்து ஓவர் டைம்ல ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே வரும், இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா கோல்ட் அண்ட் காஃப் இருக்கும்போது. ஸோ ஆஸ் அ பேரண்டா நம்ம எப்ப வந்து இது கீனா மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, வரக்கூடிய ஒவ்வொரு சளியும் காய்ச்சலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்து லைக் ரொம்ப ஹை கிரேடா வருது, அண்ட் எவ்ரி டைம் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் மாதிரி தேவைப்படுது குழந்தைக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா லங் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகுது, இல்ல ஃப்ரீக்வெண்டா எப்போதுமே காத் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கு, இல்ல குழந்தைக்கு சிவியரா வீசிங் வருது, பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கு, குழந்தை எனி டைம் டயர்டாவே இருக்காங்க, இல்ல வெயிட் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டே போறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லைக் ஒரு மாசத்துல 2-3 times சளி பிடிச்சாலுமே ரெக்கவரி பீரியட் அப்படிங்கறது கண்டிப்பா நடுவுல ஒரு 2-3 நாளாவது இருக்கும். அந்த டைம்ல குழந்தைக்கு வந்து ஃபீவரோ சளி இருமல் எதுவுமே இல்லாம நல்லா இருப்பாங்க. அந்த பீரியட் ரெக்கவரி பீரியட் அப்படிங்கிறது நடுவுல இருக்கா அப்படிங்கறதும் மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அண்ட்

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: அது எப்படிடா?
2: என்ன எது எப்படிடா?
1: அது இல்லடா, ஒருத்தருக்கு நீச்சலே தெரியாது, ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு, அவர் மூழ்கவே இல்லை. அது எப்படிடா? ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா.
3: ஐயோ ராமா.

0: அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட யஷ்வந்த் தான் ரொம்பவே சூப்பராக பேசிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இப்போ திருப்பி நம்ம யஷ்வந்த் கூட தான் பேச போகிறோம். அவருமே நம்ம கூட பேசுறதுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யஷ்வந்த், உங்களுக்கு ஸ்கூலில் எந்த மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும்?
4: மேக்ஸ் மிஸ்.
3: மேக்ஸ் மிஸ், ஏன் மேக்ஸ் மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
4: மேக்ஸ் தான் ஈஸியாக இருக்கு.
3: ஓ அப்படியா, மேக்ஸ் ஈஸியா? சரி, அப்போ எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
4: மேக்ஸ். மேக்ஸ் சப்ஜெக்ட்
3: நினச்சேன் இதுதான் சொல்லுவீங்கன்னு. சூப்பர். சரி, மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, மேக்ஸில் ஒரு கேம் ஒன்று விளாட்லாமா? ஓகே, என்னன்னா நான் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை ஆட் பண்ணி அது கூட 1 மைனஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா, விளாட்லாமா? ஃபஸ்ட்டு என்னன்னா 2 + 2 = 3. வாவ், யோசிக்காம டக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுவும் கரெக்டான ஆன்சரை.
5: நெக்ஸ்ட்டு 3 + 3 = 6
4: -5.
3: வாவ், சூப்பர் சூப்பர், டக்கு டக்குன்னு சொல்றீங்களே.
5: நெக்ஸ்ட்டு வந்து 7 + 1
4: 8 -7.
3: சூப்பர் சூப்பர், மூணுக்குமே செம்மையாக டக்கு டக்குன்னு கரெக்டான ஆன்சரை அதுவும் சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிஸ்கிட்ட எப்பயாச்சும் திட்டு வாங்கியிருக்கீங்களா?
4: என்னையவே மாற்றி விட்டுருங்க, நிறைய பேர் இருக்கானுங்க.
3: அப்படியா, எதுக்கு?

0: என்னைய மாட்டி விட்டு அவனும் தப்பிச்சுட்டுறானுங்க.
1: சரி, என்ன பண்ணிட்டு உங்களை மாட்டி விடுவாங்க அதை சொல்லுங்க.
0: ஏதாச்சும் அவனுங்க நான் நீ வந்து செவுத்துல கை வைக்க போனால் குறுக்கில் வந்து இடிச்சுக்கிட்டு அன்னைக்கு என்னைய மாட்டி விட்டாங்க சாட்டர்டே.
1: ஓ, அவங்களே வந்து இடிச்சுக்கிட்டு உங்களை மாட்டி விட்டாங்களா?
0: ஆமாம்.
1: சரி, அப்புறம் நீங்கள் என்ன சொல்லி தப்பிச்சிங்க?
0: நான் செவுத்துல கை வைக்க போனமே அவங்க இடிச்சுக்கிட்டாங்கன்ட்டு.
1: மிஸ்ஸு நம்பிட்டாங்களா? சரி, ஓகே ஓகே. சரி, நீங்கள் தனியாக கிளாஸ்க்கெலாம் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா?
0: செஸ் போயிருக்கேன், இப்போ நின்றுட்டேன். ட்ராயிங் போயிருக்கேன், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் போயிருக்கேன், நான் இப்போ நின்றுட்டேன்.
1: ஓ, அப்படியா? சரி, ஓகே ஓகே.
0: இப்போ வந்து ஸ்கூலில் செஸ்லாம் இருக்குது, ஈஸியாக எக்ஸ்ட்ரா ஈஸியெல்லாம் இருக்குது, அதனால் நான் செஸ் போயிட்டுருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர். அதை தாண்டி வேறு ஏதாவது கிளாஸ் போகிறீங்களா?
0: கராத்தே கிளாஸா? இங்கே வந்து கராத்தே கிளாஸ் இங்கே வந்துட்டுருக்கேன், சேலம் கராத்தே கிளப்.
1: ஓ, அதை தாண்டி இப்போ நீங்கள் கராத்தே கிளாஸும் போகிறீங்க. சூப்பர் சூப்பர். சரி, இப்போ நீங்கள் எந்த பெல்ட்டில் இருக்கீங்க?
0: எல்லோ பெல்ட்.
1: எல்லோ பெல்ட், ஓகே ஓகே. சரி, கராட்டே கிளாஸில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
0: இருக்காங்க.
1: யார் யாரெல்லாம் அது?
0: கணேஷ் அக்கா, பிரதீஷ்னா, சாஸ்னானா, பிரியதர்ஷினி அக்கா, சஞ்சய்னா.
1: வாவ், சூப்பர் சூப்பர். நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே. அதோட இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
0: வெல்கம்.
1: ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட யஷ்வந்த் தான் ரொம்பவே சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. யஷ்வந்த் மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787770178 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்கு சண்டேஸில் மார்னிங் என்ன செய்யறதுனே தெரியாமல் கன்ஃபியூஷன்லலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஒன்று வெட்னா சிக்கனு, இல்லை மட்டனு அப்படின்ற தெளிவான முடிவில் தான் இருப்போம். பட் எப்பயுமே சிக்கனையும் மட்டனையும் குழம்பா செஞ்சு தரத்துக்கு பதிலாக ஒரு நாள் சண்டே மார்னிங் நான் இப்போது சொல்லக்கூடிய டிஷ்ஷை வந்து செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதோட இது பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னா மட்டன் கிரேவி தான். இது யூஸ்வலாக நம்ம எப்பயும் செய்கிற மட்டன் கிரேவி மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஃபஸ்ட்டு மட்டன் 500 கிராம், அதாவது 1/2 kg நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். வெங்காயம் 2 நல்லா நறுக்குனது, தக்காளி 2 அதையுமே நறுக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த பிரியாணி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே 2 எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. அடுத்ததாக துருவன தேங்காய் 1/2 மூடி எடுத்துக்கணும், கொத்தமல்லி கொஞ்சோண்டு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை. இந்த இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா இந்த செலவு சாமான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிடணும். அதுக்கப்புறமா அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையுமே போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துடணும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே தக்காளியை சேர்த்து நல்லா கொழையிற வரைக்கும் வதக்கிடணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, இது மூணுமே தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்துட்டு மட்டனை நல்லா கழுவிட்டு அப்படியே அந்த மிக்ஸு கூட நம்ம வந்து சேர்த்து 3-4 விசில் விட்டுறணும். அதுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கினதும் 3-4 அப்படின்ற விசில் கணக்கு வந்து ஒரு தோராயமாக தான், ஆக்சுவலாக கறி வந்து வேகிற வரைக்கும் நம்ம வந்து விசில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட இதுக்கப்புறமா தேங்காய் நம்ம 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே மிக்ஸியில் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குற குறன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துடணும். எடுத்து இந்த விசிலை ஓப்பன் பண்ணோடனே அது கூட ஊற்றி ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை மேலே போட்டு அப்படியே ஒரு கிளறு கிளறி இறக்கணும்னு வைங்களேன், செம்மையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சண்டேஸில் ஒரு நாள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இவ்வளவு நேரம் நம்ம கூட யஷ்வந்த் தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. சோ இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளவு சூப்பராகவும் ஜாலியாகவும் போச்சு. அண்ட் யஷ்வந்த் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். தொடர்ச்சியா இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க இந்த எக்ஸாம்ல எல்லாம் என்னென்ன மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஸோ அவங்களோட இந்த பொட்டன்ஷியலை டெவலப் பண்றதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம் இப்ப எக்ஸாம்ல அதிகமா மார்க் எடுக்கிற குழந்தைங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ மார்க்கே எடுக்கல அப்படின்னாலும் அவங்க கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும், அவங்கள வந்து எப்படி வெளியே கொண்டு வந்து அவங்களோட அந்த டேலண்ட்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது மேம்?
5: ஒரு பையன் மார்க் எடுத்தால் மட்டும் அவங்ககிட்ட மட்டும்தான் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு ஒரு ஆசிரியரால் நினைக்க முடியாது. மார்க் மிக மிக குறைவாக எடுக்கக்கூடவங்கிட்ட கூட அதிகமாக மார்க் எடுக்கிறனை விட இவனுக்கு பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மாணவனுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான திறமைகள் ஆற்றல்கள் உண்டு. அந்த ஸ்கில்லை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கொண்டு சென்றால் கண்டிப்பாக ஒரு மாணவன் வெற்றி பெற முடியும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தொடர்ச்சியாக நான் ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக சொல்லி கொடுக்கும்போது நம்ம வெறுமனே வார்த்தையாக மட்டும் சொல்லி கொடுக்காம ஒரு எக்ஸாம்பிள் வச்சோ இல்லை ஸ்டோரி மூலயமாவோ இல்லை லைவாக நம்ம வந்து இந்த ப்ராக்டிக்கல் பேஸ்டு லேர்னிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மெத்தடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், அவங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்மக்கிட்டேயே கூட யாராச்சும் வந்து இது இப்படி பண்ணிவிடு அப்படி பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு போகிறத விட நம்ம கூடவே சேர்ந்து இந்த புது புது விஷயங்களை ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக பண்ணும்போது நமக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும் இல்லையா, அதே தான் குழந்தைங்களுக்கும். ஸோ அவங்களுக்கு இன்னும் பயங்கர ஆர்வம் வந்து கண்டிப்பாக அதை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். ஸோ புதுசாக இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோன்னா கூட வெறுமனே APPLE அப்படின்னு ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு ஆப்பிள் என்ன கலரில் இருக்கும், ஆப்பிள் சாப்பிட்டா எப்படி இருக்கும், என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டிஃபைன் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ புதுசு புதுசாக நிறைய யோசிக்கவும் செய்வாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க. நான் அடுத்த நாள் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய் மக்களே.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். இயற்கை நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்குங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன தெரியுமா? கேரளாவோட ஊட்டி அப்படின்னு சொல்லி அன்போடு எல்லாராலையும் அழைக்கக்கூடிய அழகிய மலைவாச ஸ்தலமான ராணிபுரத்தை பத்தி தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. இந்த ராணிபுரம் அப்படின்ற மலைப்பகுதி கேரள மாநிலத்தோட காசர்கோடு மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 1048 மீட்டர், அதாவது 3438 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலைகளோட இயற்கை அழகை முழுசாக தன்கிட்டையே வச்சிருக்குன்னு சொல்லலாம். முன்னொரு காலத்தில் மடத்து மலை அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த பகுதி இன்னைக்கு ராணிபுரம் அப்படின்ற பெயரில் இந்தியா முழுசுமே சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருதுங்க. நம்ம ஏற்காடு எப்படி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்தும் மக்களை ஈர்க்குதோ அதே அளவு இந்த கேரளாவோட ஊட்டியும் இருக்குங்க. பசுமை நிறைந்த புல்வெளிகள், அடர்ந்த காடுகள், குளிர்ச்சியான காலநிலை மற்றும் மேகங்களை தழுவக்கூடிய மலைச்சிகரங்கள் எல்லாமே இந்த இடத்தோட தனிச்சிறப்பாகவுமே இருக்குங்க. ராணிபுரம் கேரளா கர்நாடகா எல்லையில் தலக்காவேரி வனவிலங்கு சரணாலயத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்கு. அதனால இயற்கை வளமும் உயிரியல் பல்வகைமையும் நிறைந்த ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் பகுதியாக இந்த பகுதி இருக்கு. பல அரிய வகை பறவைகள், பட்டாம்பூச்சிகள், மூலிகை தாவரங்கள் மற்றும் வன உயிரினங்கள் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வருது. சாகசத்தை விரும்புகிறவங்களுக்கு ராணிபுரம் ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாங்க. இங்கே இருக்கக்கூடிய ட்ரக்கிங், அதாவது மலையேற்ற பாதைகள், சுற்றுலா பயணிகளுக்கு இடையில் ரொம்பவுமே பிரபலமானதாக இருக்குது. மலை உச்சியை நோக்கி நடந்து போகிறப்போ வழி ஃபுல்லாகவே பனிமூட்டம், குளிர்ந்த காற்று, பசுமையான புல்வெளிகள் மற்றும் மலைகளோட அற்புதமான காட்சிகள் நம்மளை அப்படியே மெய்மறக்க செய்யுங்க. உச்சி அடைஞ்சதுக்கப்புறம் கண்களுக்கு எட்டின தூரம் வரைக்குமே விரிந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளோட காட்சியை ரசிக்கிறது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். குறிப்பாக அதிகாலை நேரத்தில் மேகங்கள் மலைகளை தழுவக்கூடிய காட்சியும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனமும் பார்க்குறவங்களை அப்படியே பரவசப்படுத்தும்னு சொல்லலாம். ராணிபுரம் காசர்கோட்டிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவிலையும் மங்களூர்லேருந்து சுமார் 107 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குங்க. வருஷம் முழுசுமே இதமான காலநிலை இருந்தாலும் குறிப்பாக அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துக்கு அழகு இன்னும் அதிகமாக இருக்கும். நேர்களை, இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அழகான இடங்களை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட பொறுப்பும் கூட. பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம், குப்பைகளை வீசாமல் சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சிருக்கலாம், இயற்கையை ரசிக்கலாம், அதோடு சேர்த்து பாதுகாக்கலாம். ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய அனுபவம் தான், ஒவ்வொரு மலையும் ஒரு புதிய பாடம் தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிடி நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியிலிருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்கில் உருட்டிக்கிட்டே போய் அவைகளை

0: ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள் தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எம்ஜி ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. கடைசியா ஏற்காடு போயிருந்தப்போ ஜெருநாக்காடு பகுதியை சேர்ந்த செல்வம் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு நிறைய விஷயங்களை பேசியிருந்தேன். அப்போ அவர்கிட்ட ஜெருநாக்காடு பகுதியில தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம்.
4: உங்க பேரு?
5: செல்வம்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: நாங்க ஜெருநாக்காடு, ஏற்காடு ஜெருநாக்காடு.
4: ஓகேண்ணா. அண்ணா, இப்போ வந்து ஜெருநாக்காடில் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஜெருநாக்காடில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன வசதிகளுக்கு மக்களுக்கு தேவையாக இருக்குது?
5: முக்கியமாக சொல்ல போனால் தண்ணி வசதி இல்லை தம்பி. அந்த ஜெருநாக்காடுன்றது மட்டும் இல்லை, ஜெருநாக்காடு, எம்ஜிஆர் நகர், கோயில்மேடு, லாங்கில்பேட்டை, இந்தமாரி சுற்று எத்தனை கிராமங்களோ அத்தனை கிராமங்களுக்குமே தண்ணி வசதி மட்டும் மெயினாக இல்லை தம்பி. தண்ணி வசதி இருக்குதுன்னா கூட தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா புழு பூச்சிலாம் நிறையா இருக்குது, நிறையா புழு பூச்சி இருக்குது. அதை தான் இப்போ மக்கள்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கான தீர்வு எடுக்கலை.
4: இங்கே மருத்துவமனை வசதிகள்லாம் இருக்கா?
5: மருத்துவமனை வசதி இருக்குது தம்பி, இருக்குது. அது நல்லா இருக்குது, நல்ல மாரி பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க, அது கரெக்டாக செய்கிறாங்க தம்பி.
4: இங்கே வந்துட்டு சில சமயம் சுற்றுலா வரனால வந்து சுற்றுலா தலமாக இருக்கிறனால டிராஃபிக் அதிகமாகிடும். ஸோ அந்த டிராஃபிக்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க
5: தம்பி? அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனியாக இப்போ டிராஃபிக்னே தனியாக போலீஸ் போட்டிருக்கிறாங்க தம்பி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்குமே அவங்க இந்த லைனில் எங்கே டிராஃபிக்காக இருக்குதோ அங்கங்கே 2-2 பேர் இருந்து அந்த டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணிடுறாங்க தம்பி. டிராஃபிக்கு இது வரைக்கும் டிராஃபிக் அதிகமாக ஆனதே இல்லை தம்பி. அவங்க என்றைக்கு இங்கே டிராஃபிக் போலீஸை வந்தால் போட்டாங்களோ அன்னையிலேருந்து இங்கே டிராஃபிக்லாம் எதுவும் கிடையாது தம்பி, நல்ல மாரி போயிட்டுருக்குது.
3: ரொம்ப அருமையாக, தெளிவாக, பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு செல்வம் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிராஃபிக் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த வீக்கெண்ட் டைமில் மட்டும். அப்போல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப தெளிவாக அண்ணா வந்துட்டு பதில் சொல்லியிருந்தாரு. ரொம்ப நன்றி அண்ணா அந்த விஷயங்களுக்காகவும். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: இதழ் ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம பாரம்பரிய கலைகள் அப்படின்றது நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறையையும் பண்பாட்டையும் நம்பிக்கையையும் தலைமுறை தலைமுறையா எடுத்துட்டு போகக்கூடிய பொக்கிஷங்கள். காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் வளரலாம், வாழ்க்கை முறை மாறலாம், ஆனா நம்ம கலாச்சாரத்தோட அடையாளங்களா விளங்கக்கூடிய இந்த நாட்டுப்புற கலைகள் என்னைக்குமே நிலைச்சிருக்கணுங்க. அந்த வகையில நூற்றாண்டுகளா மக்களோட மனசுல வாழ்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான கலை வடிவம் தான் தெருக்கூத்து. இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேணும் அப்படின்ற நோக்கத்துல ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராம

0: சேர்ந்த நாடக கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து பக்த மார்க்கண்டேயர் சிவபூஜை அப்படின்ற நாடகத்தை நடத்தினாங்க. அதை நேரடியாக பதிவு செஞ்சு அதோட முக்கியமான பகுதிகளை தினமுமே உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். வாங்க அதோட ஒரு சின்ன பகுதியை கேட்டுட்டு வந்துடலாம்.
1: ஆனால் நானோ இந்த ராசபை மின்னின்று வந்திருக்கின்ற போது என்னுடைய பெயர் என்ன, எந்த நாட்டு மங்கை, யாரோட மனைவி என்று தெரிவருமா?
2: தெரியும்.
1: அப்படியா? சொல்கின்றேன்.

0: ஆனால் அம்மா.
1: நேர்களே, ஆனைக்காடு தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் அரங்கேற்றிய பக்த மார்க்கண்டேய சிவ பூஜை அப்படின்ற தெருக்கூத்திலிருந்தே ஒரு சின்ன பகுதியை நம்ம கேட்டோம். இந்த நாடகத்தை நமக்காக இயக்கி கொடுத்ததுக்காக ஆனைக்காடு தெருக்கூத்து நாடக கலைஞர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த நாடகத்தொடரில் ஒவ்வொரு நாளுமே தெருக்கூத்து அப்படின்றது ஒரு மேடை நாடகம் மட்டும் இல்லை, அது நம்ம மண்ணோட வரலாறு, பக்தி, இசை, இலக்கியம், மொழி, மனிதநேயம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்றா சொல்லக்கூடிய ஒரு வாழும் பாரம்பரியம் அப்படின்றத நம்ம உணர முடியுதுங்க. இந்த அரிய கலை வடிவத்தை இன்றைக்கி உயிரோடு பாதுகாத்து வரக்கூடிய ஆனைக்காடு தெருக்கூத்து நாடக கலைஞர்களோட அர்ப்பணிப்பு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அவங்களோட குரலும் நடிப்பும் இசையும் உழைப்பும் தான் இந்த கலை இன்னும் உயிர் போட இருக்கிறதுக்கு காரணமாகவே இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட பூச்சிகள், அப்படி இல்லைன்னா பறவைகள், பட்டாம்பூச்சி, விலங்குகள்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுப்போம். அதே சமயத்தில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை பற்றியும் தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இப்போது நம்ம சுற்றுச்சூழலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சின்ன ஆனால் வியக்கத்தக்க உயிரினத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட பேர் இந்திய பனை பட்டாம்பூச்சி. இது ஹெஸ்பெரிடே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பட்டாம்பூச்சின்னு தாங்க. இந்தோமலையன் மண்டலம் முழுசுமே இந்த பட்டாம்பூச்சி இருக்கும், குறிப்பாக இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில். இந்த பட்டாம்பூச்சி அளவில் சின்னதாக இருந்தாலும் ரொம்பவுமே வேகமாக துள்ளலான முறையில் பறக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதோட ரெக்கைகள் ஆலிவ் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். முன்றக்கைகளில் சின்ன வெள்ளை அல்லது காவி கலந்த புள்ளிகள் இருக்கிறதுனால இதை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். பெண் பட்டாம்பூச்சியோட ரெக்கைகளில் இந்த புள்ளிகள் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. நேர்களே, நம்ம பட்டாம்பூச்சியை பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிக்கிறோம் இல்லை, அது அழகுக்காக மட்டும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இயற்கையோட முக்கியமான மகரந்த சேர்க்கையாளராக இருக்குது. பல தாவரங்கள் மற்றும் மலர்களோட இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு இது உதவுது. அதனால் பட்டாம்பூச்சிகள் இல்லாமல் பல தாவரங்களோட வாழ்க்கை சுழற்சி பாதிக்கப்படலாங்க. இந்திய பனை பட்டாம்பூச்சியில் வாழ்க்கை சுழற்சியும் ரொம்ப சுவாரஸ்யமானது தான். இதோட புழுக்கள் பல்வேறு வகையான பனை இன தாவரங்களோட இலைகளை உணவாக சாப்பிட்டு வளருது. குறிப்பாக ஃபோனெக்ஸ், ராபிஷ், காரியோட்டா மாதிரியான பனை வகைகள் இதோட முக்கிய உணவு தாவரங்களாக இருக்குங்க. அதனால தான் இந்த பட்டாம்பூச்சிக்கு இந்திய பனை பட்டாம்பூச்சி அப்படின்ற பேர் வந்தது. ஒரு சின்ன பட்டாம்பூச்சி கூட ஒரு பெரிய சூழியல் சங்கிலியோட அங்கமாக இருக்கிறது நமக்கு ஆச்சரியத்தை தாங்க ஏற்படுத்துது. பறவைகள், சிலந்திகள் மற்றும் பிற சின்ன உயிரினங்களுக்கு உணவாகவும் தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய உயிரினமாகவும் இது முக்கிய பங்கு வகிக்குது. இன்னைக்கு நகரமயமாக்கல், பூச்சிக்கொல்லி மருந்துகளோட அதிகப்படியான பயன்பாடு மற்றும் இயற்கை வாழ்விடங்கள் குறையிறது, இதோட காரணமாக பல பட்டாம்பூச்சியோட இனங்கள் பாதிக்கப்படுது. வீட்டை சுற்றி பூக்கக்கூடிய தாவரங்களை வளர்க்கறது, தேவையற்ற ரசாயனங்களை தவிர்க்கிறது மாதிரியான சின்ன சின்ன செயல்களால் கூட பட்டாம்பூச்சிகளை நம்மளால் பாதுகாக்க முடியுங்க. இயற்கையோட சின்ன உயிரினம் கூட பூமியோட சமநிலையை பாதுகாக்குதுங்க. இந்த பனை பட்டாம்பூச்சி மாதிரியான அழகிய உயிரினங்களை பாதுகாக்கிறது நம்ம இயற்கையே பாதுகாக்கிறதுக்கு சமமாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இனிமையான பாடல் உங்களுக்காக ஏதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் வாழ்ந்த தொன்மையான பழங்குடியினமான பிடியா மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. பிடியா மக்கள் குயின்ஸ்லாந்தோட ஆர் மத்திய மற்றும் மேற்கு வடக்கு நிலப்பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடியினர்கள். தாம்சன் நதி மற்றும் கூப்பர் கிரீக் பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய பரந்த நிலப்பரப்பு தாங்க இவங்களோட பாரம்பரிய வாழ்விடமாக இருந்தது. கடுமையான வறட்சி, வெப்பமான காலநிலை மாதிரியான சவால்களை எதிர்கொண்டப்பியும் இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய தனித்துவமான வாழ்க்கை முறையை அவங்க உருவாக்கினாங்க. பிடியா மக்கள் பேசி வந்த மொழி பிரியா அல்லது பிரியா அப்படின்னு அழைக்கப்பட்டதுங்க. இந்த மொழியை அந்த பகுதியில் வாழ்ந்த மற்ற பழங்குடியினர்களோட மொழியோட தொடர்புடையதா அப்படின்னு மொழியியல் ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க. இன்றைக்கி இதோட மொழி அரிதாக பேசப்பட்டாலும் அதோட வரலாறு ஆய்வுகளில் முக்கிய இடம் பெற்றிருக்குங்க. இவங்களோட வாழ்க்கை முறையில் சமூக ஒழுக்கம், பாரம்பரிய சடங்குகளும் முக்கிய பங்கு வகித்தது. சிறுவர்கள் வளரிளம் பருவத்தை அடையிறப்போ அவங்களுக்கு சிறப்பு தீட்சை சடங்குகள் நடத்தப்பட்டதுங்க. இது அவங்களோட சமூகத்தில் முழுமையான உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளமாக கருதப்பட்டது. பிடியா மக்களோட வீடுகளும் தனித்துவமானதுங்க. மணலை தோண்டி பள்ளம் அமைச்சு அதுக்கு மேலே மரக்கிளைகள், பிரம்புகள் மற்றும் மண்ணால் உறுதியான குடிசைகளை அமைக்கிறாங்க. அந்த குடிசைகளுக்குள்ள நெருப்பு மூட்டி சமையலுக்கும் குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க. வறண்ட சூழலுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த வீடுகள் அவங்களோட இயற்கை அறிவை வெளிப்படுத்துதுங்க. உணவு முறையிலையும் அவங்க இயற்கையே நம்பியிருந்தாங்க. உள்ளூர் தாவரங்களோட விதைகளை அரைச்சி மாவு தயாரித்து அதிலிருந்து டாம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய ரொட்டியை சுட்டு சாப்பிட்டாங்க. மீன் பிடிக்க உள்ளூர் நார்களால் வலைகளை உருவாக்குனாங்க. கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை வீணாக்காமல் பயன்படுத்தினது அவங்களோட வாழ்க்கையோட முக்கியமான அம்சமாக இருக்குங்க. 1874 வருஷம் ஐரோப்பிய குடியேற்றங்கள் இவங்களோட பாரம்பரிய நிலப்பகுதிகளில் உருவாக தொடங்கினப்போ பிடியா மக்களோட வாழ்க்கை முறையிலையும் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் அவங்களோட கலாச்சாரம், மொழி மற்றும் பாரம்பரிய அறிவு இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று ஆய்வுகளில் முக்கிய இடத்தை பெற்றிருக்குங்க. நேர்களே, பிடியா மக்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. இயற்கை வளங்கள் குறைவாக இருந்தாலும் அறிவும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த சூழல்லையும் வாழ முடியும் அப்படின்றது தாங்க அந்த பாடம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை வேணேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேங்க. இன்றைக்கி இது வந்து ஒரு கதை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மனிதர் நினச்சா இந்த உலகத்தையே அன்பால் எப்படி மாற்ற முடியும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம், ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது தாய்மை அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? ரத்தபந்தம், அதுக்கப்புறம் தாயோட பாசம், அதே மாதிரி நம்ம உறவினர்கள் மேலே மட்டும் ஒரு நல்ல ஒரு பிரியம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஆனால் தன்னுடைய ரத்தபந்தம் இல்லாதவங்க மேலேயும், தனக்கு நெருங்கிய உறவினர்களா நண்பர்களா இல்லாதவங்க மேலேயும் நமக்கு அவ்வளோவா ஒரு பாசம் வந்து இருக்காதுங்க. 2004 வருஷம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேவ்கர் கிராமம், அங்கே வந்து ஒரு சாதாரண விவசாயி நடந்து போயிட்டு இருக்காருங்க. திடீர்னு ஒரு பொதருக்குள்ளார இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்குது, அதாவது ஒரு குழந்தை அழுகிற சத்தம். பயந்து போய் அந்த புதரை விலக்கி பார்க்குறாரு. அங்கே பிறந்த சில நாட்களே ஆன ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. உடம்பெல்லாம் இரும்புகள் கடித்து ரொம்ப கஷ்டத்துக்குள்ளான நிலையில் அந்த குழந்தை இருக்குது, பிஞ்சு குழந்தை, உயிருக்கு போராடிட்டு இருக்குங்க. அதை பார்த்த மனிதரோட நெஞ்சம் பதபதக்குதுங்க. அவர் யோசிக்கவே இல்லை, அந்த எறும்புகளை தட்டிவிட்டு அழுதுகிட்டு இருந்த அந்த பிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு தன்னோட நெஞ்சோட அணைச்சிருக்கிறாருங்க. அங்கே பிறந்தது தான் அவரோட அந்த முதல் தாய்மையான பயணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். என்ன நாகராஜ், அவரோட பேர் வந்து சொல்லவே இல்லைங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அவரோட பேர் ஹரே ராம் பாண்டே. தொடர்ந்து அவரோட அந்த பயணம், அந்த தாய்மை உள்ளம், அதை பற்றின கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு ஹரேராம் பாண்டே அவரோட ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய நேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்கண்ட் மாநிலங்க. 2004 முதல் முதலாக ஒரு குழந்தைய வந்து ஒரு புதருக்குள்ளார இருந்து எடுத்து அதற்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு, அதாவது அதை வளர்த்துறாருங்க. அந்த குழந்தைய நேராக எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து போறாரு. டாக்டருங்க தீவிரமான சிகிச்சை கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. ஆனால் அந்த பாப்பாவத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பாற்றுறதுக்கு நிறைய பணம் வந்து தேவைப்பட்டிருக்குங்க. இப்போ வேற யாராவது இருந்திருந்தா இப்போ அந்த மருத்துவமனையில் கொடுத்துட்டு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் பாண்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு சாதாரண விவசாயிங்க, அவர்கிட்ட கையில் காசு இல்லை. ஆனால் அந்த குழந்தையோட அந்த சின்ன விரல்கள், அவரோட விரலை ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு அந்த தருணம், அப்போ வந்து நான் வந்து உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசு வந்து சொல்லுதுங்க. கடன் வாங்குறாருங்க, ஏன்னா அவர்கிட்ட கையில் காசு இல்லை, வேறு யாருமே அப்படி பண்ணுவாங்களான்னு நினச்சி பாருங்க. கடன் வாங்குறாரு, தன் கையில் இருந்த கொஞ்சம் நெஞ்ச பணத்தையும் போட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப்பாவை வந்து காப்பாற்றுறாரு. அந்த குழந்தைக்கு தப்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசையாக பேர் வைக்கிறாருங்க. தன்னுடைய சொந்த மகளாக அந்த குழந்தைய வந்து வளர்த்துறாருங்க. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த அன்பு அதோடு நிற்கலைங்க. அடுத்தடுத்து கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண் குழந்தைகள் பற்றின செய்தி வரும்போதெல்லாம் பாண்டேயோட மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய வகையில் நிறைய குழந்தைகளை வந்து தத்தெடுக்க ஆரம்பித்தாருங்க. கிட்டத்தட்ட 35 பெண் குழந்தைகளை அவர் தத்தெடுத்து வளர்த்துருக்காரு. தொடர்ந்து அவருடைய பயணம், இப்போ 35 பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அவர் வந்து சாப்பாடு போடணும், துணி வாங்கணும், படிக்க வைக்கணும், பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்த இடம் அரேஞ்ச் பண்ணி தரணும். இது சாதாரண விஷயமாங்க. அதற்கு அவர் என்னெல்லாம் பண்ணார் அந்த கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: அது எப்படிடா?
2: என்ன எது எப்படிடா?
1: அது இல்லடா, ஒருத்தருக்கு நீச்சலே தெரியாது, ஆனாலும் குளத்துல குதிச்சிருக்கிறாரு, அவர் மூழ்கவே இல்லை. அது எப்படிடா? ஏன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லையா.
3: ஐயோ ராமா!

குழந்தைகளோட படிப்புக்கும் அவங்களோட எதிர்காலத்துக்கும் பணம் தேவைப்பட்டா யோசிக்கவே இல்லைங்க. தன்னோட சொந்த நிலங்களை விட்டு, வீட்டை விற்று, சொத்துக்களை ஒவ்வொன்றா விற்று அவர் வந்து கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிறதுக்கு அவர் தயங்கவே இல்லைங்க. ஆனால் இவ்வளோ பெரிய தியாகத்துக்கு பின்னாடி ஒரு அமைதியான சக்தி இருந்ததுங்க. அதுதான் அவருடைய மனைவி பவானி குமாரி. ஹரேராம் பாண்டே வெளியில் போயிட்டு போராடும்போது வீட்டில் இருந்து அந்த 35 குழந்தைகளையும் தன்னோட சொந்த குழந்தைகள் மாதிரி இரவும் பகலும் பாசத்தோடு பார்த்துக்கிட்டது பவானி அம்மா. அவங்க அவரோட மனைவி பாண்டே அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க. ஹரேராம் பாண்டே, என்னோட மனைவி தான் என்னோட முதுகுத்தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு இன்டர்வியூவில். அவர் முதுகுத்தண்டு இல்லாட்டி யாராலையும் உட்கார முடியாது, நடக்க முடியாதுங்க. அதனால தான் அந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார். இப்போ அவங்க இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரீசன்னால தான். ஒருவேளை அவங்களும் இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாலும், இதெல்லாம் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் வந்து யோசிச்சிருப்பார், வேணான்னு கூட ஒரு முடிவு எடுத்திருப்பாருங்க. ஆனால் அவர் அவங்க சப்போர்ட் பண்ண விதம் தான் அவரை வந்து தொடர்ந்து பண்ண வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ச்சியாக இந்த குழந்தைங்களுக்கு சரியான ஒரு முகவரி, அரசு அடையாளங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அதெல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா. அப்போ அப்பா பேர், அந்த பேர் வந்து அப்பா பேர், அம்மா பேர் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அதில் இவருடைய பெயரையே பதிவு பண்ணி சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாவாகவும் இருந்தாருங்க. இது வந்து உண்மையிலே வந்து இன்னும் ஒரு ஆச்சரியமான, ஒரு எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஹரிராம் பாண்டே ஜார்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பாருங்க, அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். 2004 முதல் முறையாக அவர் ஒரு தாய்மை உள்ளத்தோட ஒரு விஷயம் பண்ணுறாருங்க. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு சைடில் ஒரு புதருக்குள்ளார ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. உடனே அந்த குழந்தையை எடுத்து பார்க்கும்போது ஒரு பெண் குழந்தை, அது வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு நிலைமையில் இருக்குது. உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய நிலத்தை எல்லாம் விற்று கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றுறாருங்க. அதோடு அவருடைய அந்த பயணம் இருந்ததா, அதாவது நின்னதா அப்படின்னா இல்லைங்க. தொடர்ந்து 35 குழந்தைகளுக்கும் மேலே பெண் குழந்தைகளை இன்றைக்கி அவர் வந்து வாழ வச்சிட்ருக்காரு. அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய பெயரையே ஒரு அப்பாவாக ஆதார் கார்டில் பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு, இருக்க இடம் கொடுத்துருக்காரு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, படிக்க வச்சுருக்காரு. இது எல்லாமே அவருடைய சொந்த பணத்தில் அவருடைய நிலங்களை விற்றுட்டு கடன் வாங்கி செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயத்த பாராட்டக்கூடிய வகையில் இன்றைக்கி அவர் வந்து நிறைய இடங்களில் ஒரு கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு வெகுமதி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த தியாகத்தை பாராட்டி பிரபல நிகழ்ச்சிகளில் அவர் வந்து பங்கு பெற்றார். அதில் அவர் வந்து கௌரவிச்சிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இவருடைய அந்த தாய்மை உள்ளம் அன்பு இன்னைக்கு வந்து பேசப்பட்டுருக்குங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த புதருக்குள்ளார எறும்புகள் கடித்து உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த குழந்தைய, அந்த குழந்தைக்கு அன்னைக்கு வந்து ஆதரவு கொடுத்து இன்னைக்கு அது வந்து ஒரு 35 பெண் குழந்தைகளுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. ஹரிராம் பாண்டே, அதற்கப்புறம் அவரோட மனைவி பவானி அம்மா, இவங்களோட அன்பால் அதே மாதிரி நல்ல கல்வியால் இன்றைக்கி அவங்க நல்லா படித்து எல்லாருமே ஒரு நல்ல வேலைகளில் வந்துருக்கிறாங்க. சமூகத்தில் ரொம்ப உயர்ந்த மனிதர்களாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு கதையிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அதே மாதிரி ஒரு ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெற்றவங்க மட்டும் பெற்றோர்கள் இல்லைங்க, அன்பை காட்டி ஒரு உயிரை காப்பாற்றி அதற்கு வந்து அந்த உயிருக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்து அவங்கள வழி நடத்தி கொண்டு போகிற எல்லாருமே ஒரு தாய் தந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அந்த ஹரிராம் பாண்டே அவர்களுடைய கதையிலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க, கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு நபரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஜார்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தாங்க ஹரேராம் பாண்டே. அவரோட வாழ்க்கையில் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து தன்னோட ஊருக்குள்ளார போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு புதருங்க, அதாவது என்ன கிராமம், அந்த கிராமத்தோட பேர் அப்படின்னா ஜார்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேவ்கர் அப்படின்ற கிராமம். அப்போ அங்கே ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் நடந்து போகிறாரு ஒரு புதரு, அந்த புதருக்குள்ளார ஒரு குழந்தை அழுகிற சத்தங்க. இந்த இடத்துல கூட நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்த்துட்டு கூட போயிடுவாங்க.

சிலர் பார்க்காம கூட கண்டுக்காமல் போயிடுவாங்க, ஏதாச்சும் நமக்கு எதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தையை எடுத்துட்டு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்குப்பா வம்பு, ஏதோ நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பிறந்த சில நாட்களே ஆன குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அது மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் சிகிச்சைக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீவிர சிகிச்சை, பணம் தேவைப்படுது. சரி, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்திருக்கலாங்க. ஆனால் அவர் மனசில் வந்து எப்படியாவது கடன் வாங்கியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு பண்ணி கடன் வாங்கி அவர் வந்து அந்த குழந்தையை வந்து காப்பாற்றுறாருங்க. அந்த குழந்தைக்கு தப்சி அப்படின்னு பேர் வைக்கிறார். தன்னோட சொந்த மகளாக வளர்த்துறாருங்க. அப்படி ஒரு குழந்தைய மட்டும் இல்லைங்க, அதற்கப்புறம் 35 பெண் குழந்தைகளை அவர் வளர்த்தி ஆதார் கார்டில் தன்னுடைய பெயரே ஒரு அப்பாவோட பேராக ஆட் பண்ணி அந்த குழந்தைங்களை வளர்த்துறாருங்க. அதே மாதிரி அவருடைய மனைவி அவங்களும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவரை வந்து பாராட்டுறாங்க, கௌரவிக்கிறாங்க. நிறைய நிகழ்ச்சிகளில், ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சிகளில் கூட அவர் கூப்பிட்டு அவர் வந்து கௌரவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கதை எல்லாருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய ஒரு தாய்மை உள்ளத்தை தொட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.